0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: விமர்சனங்களை விதையாக்கி வெற்றியை நோக்கி நகர்ந்து செல். இன்னைக்கு நாள் எல்லாத்துக்குமே வந்துட்டு செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான நாளும் கூட, அதாவது கனவு காணுங்கள், அந்த கனவு கனவாக இருக்கக்கூடாது, அதை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். அவர் யாருங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அதனால் இந்த ஒரு நல்ல நாளில் நம்மளுடைய நாளை ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளை பாராட்டுறவங்களை விட நம்மளை குறை சொல்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நீ இதெல்லாம் செய்ய முடியாது, உன்னால் இதெல்லாம் சாத்தியமா, உன்னால் அது முடியாது, நீ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, விமர்சனங்கள் நம்ம என்ன பண்ணாலும் வரதான் செய்யும். அந்த விமர்சனங்களை நினச்சி நம்ம முயற்சி மட்டும் கைவிட்டக்கூடாது. ஏன்னா விமர்சனங்கள் நம்மளை வீழ்த்துறதுக்கான கற்கள் கிடையாது, நம்ம வெற்றிக்கான அடித்தளமாக மாற வேண்டிய விதைகளே அதுதான். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய சேலத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னு திருக்குறளின் முதல் அதிகாரம் என்ன? திருக்குறளின் முதல் அதிகாரம் எது அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மறக்காம பதிவு பண்ணிருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியோடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேர்ல போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவிச்ச உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் யாராவது பெங்களூர் டு திருவனந்தபுரம் இடையே ரயிலில் வந்துட்டு பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தசரா பண்டிகை கூட்ட நெரிசல் தவிர்க்கிறதுக்காக சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி பெங்களூர் டு திருவனந்தபுரம் ரயில் நாளைக்கு சாயங்காலம் 4:40 புறப்பட்டு பங்காறுப்பேட்டை, குப்பம், சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு எர்ணாகுளம் கோட்டயம் கொல்லம் வழியாக சனிக்கிழமை காலையில் 10:30 திருவனந்தபுரத்தை அடையும் அப்படின்னும், வெள்ளிக்கிழமை நைட்டு 10:20 சேலம் வந்து போகும். மறுமார்க்க ரயில் வர 17 மதியம் 12:40 கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 பெங்களூருவை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை நைட்டு 11:25 சேலம் வந்து போகும். இந்த ரயில்களில் 3வகுப்பு ஏசி பெட்டி 4, ஸ்லீப்பர் பெட்டி 6, புது பெட்டி 8 அப்படின்னு சொல்லிட்டு இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின் மாதிரி தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது பெங்களூர் டு திருவனந்தபுரம் ரயிலில் வந்துட்டு பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்திரிக்காய் 28 ரூபாய், வால் கத்திரிக்காய் 28 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 26 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 24 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 34 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 56 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 84 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 50 ரூபாய், மாங்காய் 80 ரூபாய், பழங்களில் பூவன்வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஆத்தூர் துணைமண் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால ஆத்தூர் நகரம், விநாயகபுரம், நரசிங்கபுரம், பழையக்குடி வீட்டு குடியிருப்பு வசதி, அதுக்கப்புறமா வந்துட்டு குறிஞ்சி நகர், நேதாஜி நகர், முருகநகர், அம்பேத்கர் நகர், சக்தி நகர், கண்ணாடி மில், வவுசி நகர், சந்தனகிரி, முல்லைவாடி, கல்லானத்தம், முட்டல், உப்பு ஓடை, துளக்கானூர், அதுக்கப்புறமா வடக்கு காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையத்தையுமே காலையில் 9 மணிக்குள்ளாரியே வந்துட்டு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி வந்துட்டு தலைவாசல் துணைமை நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தலைவாசல், ஆரகலூர், ஆரத்தியாகரம், வேப்பம்பூண்டி, புளியங்குறிச்சி, சித்தேரி, இழுப்பநத்தம், சாத்தப்பாடி, சார்வாய், தென்குமரை, தேவியா குறிச்சி, மணிவிழுந்தான் காலனி, மணிவிழுந்தான் வடக்கு, மணிவிழுந்தான் தெற்கு, பட்டுத்துறை, நாவக்குறிச்சி, சிறுவாச்சூர், ஊனத்தூர், புத்தூர், நாவலூர், தியாகனூர், காமக்காபாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்றைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி

வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரியே வந்துட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காகவே மார்ட்டின் கார்டேஜருடைய குண்டு குள்ளி சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன் FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதாம்.
2: ஏன், அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்குமே ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, கருப்பூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தால் மாமாங்கம், ஜாகிர் அம்மாபாளையம், ரெட்டிப்பட்டி, தர்மன் நகர், ராசி நகர், ஜங்ஷன், சுப்பிரமணிய நகர், கருப்பூர், மேட்டுப்பதி, புதூர், எட்டிக்குட்டப்பட்டி, மயிலம்பாளையம், அப்புறமா பெரிய கரடு, பி காமலாபுரம், சக்கரசெட்டிப்பட்டி, குள்ளக்கவுண்டனூர், சங்கீதப்பட்டி, செக்காரப்பட்டி, குள்ளமநாயக்கன்பட்டி, மேலாண்டிப்பட்டி, அடைக்கனூர், நாரணம்பாளையம், புளியம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையத்துமே காலையில் 9 மணிக்குள்ளாரியே முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரெக்டாக ஃபோன்ஸ் அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி கேஆர் தோப்பூர் துணைமை நிலையத்துலையுமே மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மலையனூர், கலர்பட்டி, கேஆர் தோப்பூர், குயவனூர், மோகன் நகர், மாரமங்கலத்துப்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி, அழகு சமுத்திரம், கரியாம்பட்டி, தசவிளக்கு, கோணக்காப்பாடி, செம்மன் கூடல், கருக்கல்வாடி, தோளூர், மாட்டையாம்பட்டி, காரைச்சாவடி, பாகல்பட்டி, கிருஷ்ணம்புதூர், இரும்பாலை, ஓம்சக்தி நகர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா அப்படின்னாலுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாரியே உங்களுடைய வேலையத்தை டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி விற்பனை ஆகிடுச்சுக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,590 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,8,720 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போ 5.50 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும் கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகி விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி முட்டையுடைய விலை கடந்த நாட்களை விட இப்போ 5 காசுகள் அதிகமாகி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கம் விலை, வெள்ளியோட விலை மற்றும் முட்டையோட விலை அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மற்றும் உடலின் வளர்ச்சிக்கு பருப்பு, மீன், முட்டை, பால் போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வோம். ஊட்டச்சத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வடகிழக்கு பருவமழை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகம் உட்பட தென்மாநிலங்களில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகுவதற்கான சூழல் காணப்பட்டிருக்குது அப்படின்னும், இதனால தமிழகம் உட்பட தென்மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சாதகமான சூழல் காணப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இதனால அந்த பகுதிக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்னைக்கு பலத்த

இருக்குது. இப்போ நீர்வரத்து கம்மியாகவும் நீர் வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் குறைய போகுதா இல்லை கொஞ்சமாவது அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக சூப்பரான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, போத்தனூர் டு நியூ டின்சியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வந்துட்டு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. பண்டிகை காலத்தை முன்னிட்டு போத்தனூர் சந்திப்பில் இருந்து அசாம் மாநிலம் நியூ டின்சியோ சிறப்பு ரயில் வந்துட்டு நாளைக்கு அதிகாலை 4:30 புறப்பட்டு 19 அதிகாலை 4:30 நியூ டின்சியோவை அடையும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதிகாலை 5:10 திருப்பூர், 6:00 ஈரோடு, 7:00 சேலம், 9:20 ஜோலார்பேட்டையில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்கரையில் 19 நைட்டு 8:00 நியூ டின்சியோவில் இருந்து புறப்பட்டு 22 நைட்டு 11:00 போத்தனூரை அடையும் அப்படின்னும், 22 சாயங்காலம் 5:50 ஜோலார்பேட்டை, நைட்டு 7:15 சேலம், 8:15 ஈரோடு, 9:05 திருப்பூரில் நின்று போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்முடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தையூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன் பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, திருக்குறளின் முதல் அதிகாரம் எது? திருக்குறளின் முதல் அதிகாரம் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணோடி அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வன்லியோட

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு அட்டவணை வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. 2027 கல்வியாண்டுக்கான அந்த தேர்வு அட்டவணை, அதாவது புது தேர்வு அட்டவணை பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அட்டவணை வந்துட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. 10ஆம் வகுப்புக்கு வந்துட்டு வர மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2027 ஆரம்பிக்குது எக்ஸாம் வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏப்ரல் மாதம் 2027 12ஆம் தேதி வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு முடிய போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்ச் 17/3/2027 அன்னைக்கு தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் நடைபெறும். 25/3/2027 அன்னைக்கு ஆங்கில மொழி பாடம். 31/3/2027 அன்னைக்கு கணித பாடம். 5/4/2027 அன்னைக்கு அறிவியல். 9/4/2027 அன்னைக்கு சமூக அறிவியல். 12/4/2027 அன்னைக்கு விருப்ப மொழி பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்புக்கு வந்துட்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2027 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2027 வந்துட்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3/3/2027 தமிழ் மற்றும் இதர மொழி பாடம். 8/3/2027 ஆங்கிலம். 12/3/2027 வேதியியல் கணக்கு பதிவியல் புவியியல். 15/3/2027 கணினி அறிவியல் உயிர் வேதியியல் அரசியல் அறிவியல் புள்ளியியல் கணினி பயன்பாடு இந்திய கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகள். 19/3/2027 கணினி அறிவியல் உயிர் வேதியியல் அரசியல் அறிவியல் புள்ளியியல் கணினி பயன்பாடு இந்திய கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகள். 19/3/2027 உயிரியல் தாவரவியல் வரலாறு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் ஜவுளி தொழில்நுட்பம். 23/3/2027 இயற்பியல் பொருளாதாரம். 29/3/2027 கணிதம் விலங்கியல் வண்ண வணிகவியல் நுண்ணுயிரியல் வேளாண் அறிவியல் நர்சிங். இந்த தேர்வுகள் வந்து நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சங்கர் அவர்கள் வந்துட்டு மின்னாம்பள்ளி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சங்கரண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே செம சூப்பரா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியா பூஸ்டா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக தில்லி போடிய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அங்கே ஒகேனக்கல்ல வந்துட்டு நீர்வரத்து 1500 கனஅடியாக இப்போது சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 1500 கனஅடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. கர்நாடக அணைகளில் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் குறைக்கப்பட்டிருக்கிறதாலும் தமிழக அரசு தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, நாற்றாம்பாளையம், தேன்கனிக்கோட்டை, பிலிகுண்டுலு உள்ளிட்ட பகுதிகளில் மழை குறைஞ்சிருக்கிறதுனாலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிவடைஞ்சிருக்குது அப்படின்னும், தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வினாடிக்கு 3000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு 1500 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய ஐவர்பாணி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் வெகுவாக நீர்வரத்து சரிந்து காணப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய எல்னினோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா, அதாவது எல்னினோ அப்படிங்கிற இந்த பருவநிலை மாற்றம் உலகம் முழுக்கவுமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இது பெரும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது வெப்பம் அதிகமாகிறது, அப்புறம் வந்து நீர் குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி விதைகளை தேர்வு செஞ்சு நம்ம வந்துட்டு சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறது பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய விவசாயிகளுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரியான விவசாயம் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 11 மணிலிருந்து 12 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியை கேளுங்க பத்மாவதி மேம். அவங்க கூட உங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே புது புது விவசாயம் சம்பந்தமான நிறைய தகவல்களை கொண்டு சேர்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் பத்மாவதி மேம் அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கும் திறனா, பணத்தை நிர்வகிக்கும் திறனா. பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கும் திறனா, பணத்தை நிர்வகிக்கும் திறனா அப்படிங்கிறதா இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்த உங்களுக்காக மார்டின் காட்டேஜருடைய மிட்டாமிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் வர 2019 2023 வரைக்குமே மேல்நிலை 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய தனித்தேர்வர்கள் வர 15/12/2026 தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 2019-2023 வரையிலான மேல்நிலை மற்றும் 10ஆம் வகுப்பு படிகள் அனைத்து பருவங்களுக்கான தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதியிருக்கக்கூடிய தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளாத தனித்தேர்வர்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை அளிக்கும் பொருட்டு அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அவர்களால் அலுவலகத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுபடி 2019-2023 வரைக்குமே தேர்வு எழுதியிருக்கக்கூடிய தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளாத தனித்தேர்வர்கள் உரிய ஆளறி சான்று மற்றும் தேர்வு நுழைவு கூட சீட்டோட போயிட்டு நேரில் அணுகி அப்படி இல்லைனா ₹42 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டியிருக்கக்கூடிய சுய முகவரி எழுதப்பட்ட உரையுடன் சேலம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகம், சந்நிதி திரு, கோட்டை ரோடு, SBI வங்கி எதிர்புறம் அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அனுப்பியோ உரிய மதிப்பெண் சான்றிதழ்களை 15/12/2026 நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் தேர்வுத்துறை விதிமுறையின்படி தனித்தேர்வர்களால் பெற்றுக்கொள்ளப்படாத மதிப்பெண் சான்றிதழ்கள் கழிவு தாட்களாக கருதி அளிக்கப்படும் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு என்ன வந்துட்டு அந்த எக்ஸாம் ஷீட் வந்துட்டு வாங்கலை, நீங்கள் வந்துட்டு மார்க் ஷீட் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போய் மார்க் ஷீட் வாங்கிக்கோங்க. இப்போது அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, முகுந்தன் அவர்கள் வந்துட்டு சிவதாபுரம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே முகுந்தன். உங்களுக்கு நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாருமுல்லின் பிஎஸ்பியோட காம்போல எம்ஐ எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: உடல் ஆற்றலுக்கும் சக்திக்கும் கார்போஹைட்ரேட்டான மாவுச்சத்து நிறைந்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஆற்றல் நிறைந்த ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கும் திறனா, பணத்தை நிர்வகிக்கும் திறனா. பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கும் திறனா, பணத்தை நிர்வகிக்கும் திறனா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
6: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
5: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருக்குறளின் முதல் அதிகாரம் எது, திருக்குறளின் முதல் அதிகாரம் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கடவுள் வாழ்த்து. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ராணி அக்கா தருமபுரியில இருந்து இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ் ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலையை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மறக்காமல் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப வாகை சூடுவா நிகழ்ச்சியில் இப்போ உங்கள் கூட என்ன நான் நிறைய கேம் வந்து விளையாட போகிறேன். ஸோ அது வரைக்கும் இன்னும் 2 சூப்பரான பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட திட்டப்பவினர்களை வாகை சூடுவா நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட சேர்ந்து கேம் விளையாடுறதுக்காக சத்யா நான் வந்துட்டேன். என்ன சத்யா, காலையில் நம்மை சுற்று நிகழ்ச்சி உடனே இப்போ வந்துட்டு வாகை சூடவா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது தெரியுது. பட் எந்த ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களாலும் வந்து நம்மளுடைய திவாகரன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல. அதனால இந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நான் எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வாகை சூடவா நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பரான ஒரு கேம் தாங்க விளையாட போகிறோம். நம்ம மார்னிங்கே வந்துட்டு எப்பவுமே நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் ஜிகே குவஸ்டின் கேட்போம். அந்த குவஸ்டினில் வந்துட்டு கொஞ்சம் கூட மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். சரி, அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாம், அது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களோட மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு கேம் எடுத்துருந்துருக்கேன். இப்போது நம்ம வழக்கமாக ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நேர்மாறாக நம்ம சொன்னால் எப்படி இருக்கும். இப்போ நான் வந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சாப்பிட்டேன் நான் அப்படின்னு நேர்மாறாக சொன்னால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது தாங்க நீங்கள் நம்ம கேமாக விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கேம். அதாவது நான் ஒரு சென்டென்ஸை சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேமும் வந்துட்டு அப்படி தான் இருக்க போகுது. அதாவது நான் சொல்கிற வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே வந்து தலைகீழாக மாற்றி சொல்லணும். வார்த்தைகளை மாற்றி சொல்கிறதுக்கு யோசிக்கிறதுக்குள்ளார உங்கள் மொழியை விட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிடும் அப்படின்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து கஷ்டமான ரவுண்டு வரைக்கும் போக போகிறோம். ஸோ இந்த ஒரு மணி நேரம், இந்த 2.5 மணி நேரம் வந்துட்டு உங்கள் கூட ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த 2 மணி நேரம் சூப்பராக வந்து கேம் விளையாடுறதுக்காக சத்யா நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு என் கூட கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கால் பண்ணி என் கூட கேம் விளையாடலாம். 9787-7107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட வந்துட்டு கேம் விளையாடுறதுக்காக ரெடியாக வந்துட்டு வெயிட்டிங் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேம் பற்றி ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு ரவுண்டு சின்னதாக ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளேருந்து ஆரம்பிக்கிறோமே, ஒரு சுலபமான ஒரு ரவுண்டு தாங்க. நான் பள்ளிக்கூடம் போகிறேன். இது அப்படியே ரிவர்ஸில் சொன்னோன்னா போகிறேன் பள்ளிக்கூடம் தான். அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா கஷ்டம் கொஞ்சம். இன்றைக்கி நான் சீக்கிரம் எழுந்தேன் சீக்கிரம் நான் இன்னைக்கு. இதே மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3-4 வார்த்தைகள் சொல்லுவேன். அந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். நான் வந்துட்டு கரெக்டாக சென்டென்ஸ் பிரகாரம் லைனாக சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றி சொல்லணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான வாகை சோடுவா நிகழ்ச்சியில் நம்ம வந்துட்டு கேம் விளையாட போகிறோம். ஸோ கேம் விளையாடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. மக்களே பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்தியா. இன்றைக்கி நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். அதாவது நான் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாக்கியத்தை வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஒரு கேமாக இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால்
2: சமைக்கிறாங்க சாப்பாடு அம்மா.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்பா பேப்பர் படிக்கிறார்,
2: படிக்கிறார் அப்பா பேப்பர்.
1: ஆனால் இல்லைங்கண்ணா, இன்னொரு வாய்ப்பு. அப்பா பேப்பர் படிக்கிறார்,
2: படிக்கிறார் பேப்பர் அப்பா.
1: கரெக்டண்ணா, கரெக்டண்ணா, சூப்பர் சூப்பர். உங்களுக்கான கடைசி ஒரு சென்டென்ஸ், தம்பி கிரிக்கெட் விளையாடுகிறான், அவருக்காக ஒரு பாராட்டு மலை. ஸோ நேயர்களை, நீங்களுமே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களுமே வந்துட்டு கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேம் விளையாடுங்க. சத்யா என் கூட உங்களோட கேம் விளையாடுறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணி என் கூட கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டுருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் விளையாண்டுருக்கோம். மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய, அது முக்கியமாக தமிழ் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேம் தாங்க. என்ன அப்படின்னா, தமிழில் ஒரு சென்டென்ஸ் அப்படியே சொல்லுவேன், அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அந்த வாக்கியத்தை அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸலாக திருப்பி சொல்லணும். ஒரு வாக்கியம் சொன்னால் அதோடைய கடைசி வார்த்தையிலேருந்து தலைகீழாக வந்துட்டு நீங்கள் திருப்பி சொல்லணும். இந்த ஒரு கேம் தான் வந்துட்டு நம்ம வாகை சூடவா நிகழ்ச்சியில் விளையாண்டுருக்கோம். இந்த கேம் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணியம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம், வணக்கம். சூப்பரா இருக்கும் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சன்னி, நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் பாட்டி, வணக்கம். இன்னைக்கான கேம் என்ன தெரியுமா பாட்டி?
2: ரிவர்ஸ் எல்ல சொல்லுங்க.
1: கரெக்ட் பாட்டி, கரெக்ட் பாட்டி. இப்போ உங்களுக்காக நான் அந்த சென்டென்ஸ் எல்லாமே சொல்லிரலாமா?
2: ஆ சொல்லுங்க, சொல்லுங்க.
1: உங்களுக்கான முதல் சென்டென்ஸ் என்னன்னா, அக்கா பாட்டு பாடுறாங்க. சூப்பர் பாட்டி, ஏதோ ட்ரை பண்ணீங்க. ஓகே பாட்டி, இன்னும் லாஸ்ட் ஒன்னே ஒன்னு. பாட்டி கதை சொல்றாங்க.
2: சொல்றாங்க கதை பாட்டி.
1: சூப்பர் பாட்டி, சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பரா வேண்டிய கேம் விளையாடி பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இந்த அடி ஆட்டி அந்த மனசுக்குள்ள ஒரு பாட்டு வந்தது, அதுக்கு ஓட்டு போட்டுருங்க.
1: ஓகே பாட்டி, ஓகே, கண்டிப்பாக. நன்றி பாட்டி.
2: நன்றி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நம்ம கூட கேம் விளையாண்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் ஒரு சில பேர் கூட கேம் விளையாடுறதுக்காக ரெடியாக வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9788770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேம் விளையாடுங்க என் கூட. வாகை சூடவா நிகழ்ச்சியில் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ அடுத்த உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒன்று தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயனா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளோ தெரியசாலியா? என்ன
1: இல்லை மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. மக்களே பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்தியா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்தை நீங்கள் தலகிலாம் மாற்றி சொல்லணும், ரிவர்ஸில் சொல்லணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான கேமாக இருக்குது. இந்த கேமில் வந்துட்டு நீங்களுமே விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட கேம் விளையாண்டுங்க. நம்மளுடைய வாகை சூடுவா நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததாக நம்ம கூட கேம் இல்லாததுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டாரு. ஹலோ வணக்கம்.
5: சத்யா அவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலராகவன். சத்யா நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பராக இருக்கண்ணா, சூப்பராக இருக்கண்ணா. நீ நல்லா இருக்கீங்களா?
5: மேடம்
4: சூப்பர். இன்னைக்கு என்ன கேம் தெரியுமாண்ணா?
5: நீங்க சொல்லுவீங்க, சொல்ற வார்த்தைகளை
4: மழை நல்லா பெய்யுது. நாய் வேகமா ஓடுது. பூனை பால் குடிக்குது.
5: ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு கேம் விளையாண்டாரு.
4: இப்போ அவருக்காக ஒரு பாராட்டு மலை. ஸோ நீங்களுமே வந்துட்டு நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேம் விளையாடுங்க. சத்யா என் கூட உங்கள் கூட விளையாடுறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உடனே கால் பண்ணி எங்கூட கேம் விளையாடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஆரோக்கியமாகவும் சீராகவும் இயங்குவதற்கு தாதுக்கள் நிறைந்த கீரைகள், பழங்கள், முளைக்கட்டிய பயிர்களை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வோம். உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: கோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, சொல்வதை திரும்ப சொல்ல, அதாவது நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அதை அப்படியே திருப்பி சொல்லணும், அதாவது அந்த வார்த்தைகளே வந்துட்டு தலைகளை திருப்பி சொல்லணும். இதுதான் வந்துட்டு இன்றைக்கான கேமாக இருக்குது. ஸோ இந்த கேமின் கீழே நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேகிரி வந்துட்டு இந்த கேம் விளையாடுறதுக்காகவே இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மயம்பூர்லேருந்து கலைச்செல்விங்க அன்பு சத்யா அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அக்கா. கலைச்செல்வி அக்கா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. சொல்லுங்கக்கா, இப்போ நீங்கள் கேம் என்னன்னு தெரியுமாக்கா?
2: ஆ, ரிவர்ஸில் சொல்லுங்கள்.
1: ஓகேக்கா, கொஞ்சம் விளையாடலாமா?
2: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
1: ஓகேக்கா. எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது.
2: எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. இருக்குது.
1: எங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு, இது அப்படியே ரிவர்ஸ் சொல்லுங்க.
2: எங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு, அழகா இருக்கு, இருக்கு அழகா, ரொம்ப
1: நண்பனோட சேர்ந்து படம் பார்த்தேன். நண்பனோடு சேர்ந்து படம் பார்த்தேன்.
2: படம் நண்பனுடன் நான்
1: இல்லைங்கக்கா. இன்னொரு முயற்சி பண்ணுங்க. நண்பனோடு சேர்ந்து படம் பார்த்தேன்
2: படம் நண்பனுடன் சேர்ந்து.
1: ஓகேக்கா, ரொம்ப சூப்பரா வேண்டி ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்கக்கா.
2: நன்றிங்க சத்யா, கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா. கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பராக வேண்டிய விளையாண்டாங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாராட்டு மழை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில இன்னைக்கான கேமா நம்ம என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, வாக்கியத்தை ரிவர்ஸ்ல சொல்லணும். அதாவது நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வரியை சொல்றேன் அப்படின்னா, அதை அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு நீங்க சொல்லணும், தலைகீழா சொல்லணும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான கேமா இருக்குது. இந்த கேம்ல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்துட்டு அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: வார்த்தை வந்துட்டு, எங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி செஞ்சாங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி செஞ்சாங்க. நடைப்பயிற்சி செய்வேன். நான் தினமும் காலையில நடைப்பயிற்சி
2: செய்வேன். நடைப்பயிற்சி காலையில், தினமும் நான்.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர். உங்களுக்கான கடைசி ஒரு வரினா, எங்க அம்மா அருமையா சமைப்பாங்க. எங்க அம்மா அருமையா சமைப்பாங்க.
2: இதுதானா?
1: சூப்பர், சூப்பர். ரொம்ப சூப்பரா வேண்டி கேம் விளையாண்டிங்கண்ணா,
2: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
1: கண்டிப்பா நன்றிண்ணா.
2: நன்றி, நன்றி.
1: பாஸ்கர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து கேம் விளையாண்டாரு, அவருக்கு ஒரு பாராட்டு மலைகள். ஸோ இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு என் கூட கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட கேம் விளையாடுங்க. வாகை சூடவா நிகழ்ச்சியில் சத்ய என் கூட. இப்போ அடுத்த உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான் மக்களை பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த கேம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அந்த சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். அதாவது ஒரு வரி சொல்கிறேன் அப்படின்னா அந்த வரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ரிவர்ஸில் போட்டு தலைகீழாக மாற்றி சொல்லணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான கேமாக இருக்குது. இந்த அந்த வகையில் இப்போ நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக இன்னொரு நேயருமே வந்துட்டு இணைப்பில் வந்திருக்காரு, அவர் கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம். முதல் வார்த்தை என்னன்னா, நான் தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்வேன்.
6: பயிற்சி நடை
5: தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்வேன்.
6: பயிற்சி நடை காலையில் தினமும் நான்.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். அடுத்து இன்னொரு வரி கேட்கறேன். பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு விளையாட்டு போட்டி நடந்துச்சு. பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு விளையாட்டு போட்டி நடந்துச்சு.
6: நடந்துச்சு போட்டி விளையாட்டு பள்ளி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா. உங்களுக்கான கடைசி ஒரு வரினா
6: சொல்லுங்க.
5: நான் கடைக்கு போறேன்.
6: போறேன் கடைக்கு நான்.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராகவே விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க.
6: நன்றிங்க, நன்றிங்க தம்பி,
5: நன்றி, நன்றிண்ணா. திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராக வேண்டு விளையாண்டாங்க, அவங்களுக்காக ஒரு பாராட்டு மலைகள். ஸோ இதே மாதிரி நீங்களுமே நம்ம வாகை சூடவா நிகழ்ச்சியில் கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேம் விளையாடுங்க. சத்யா என் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜினுடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சுகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843056784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், ட்ரெடிஷ்னலி ஸ்வீட், ஹைஜினிக்கலி மாடர்ன்.

0: காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னை மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல் உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, ரிவர்ஸில் சொல்லணும். ஒரு வார்த்தை, அதாவது ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வாக்கியம் சொல்கிறோம் அப்படின்னா, அதை வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும். கடைசி வார்த்தையிலேருந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஒரு கேமாக இருக்குது. அதாவது இப்போ நான் வந்துட்டு ஒரு பேச்சுக்கு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி விளையாட்டு போட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா, நடந்துச்சு போட்டி விளையாட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில், இப்படி வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் நம்ம வந்து திருப்பி சொல்லணும். இதே கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கொண்டு போகிறோம் அப்படின்னா, பஸ்ஸுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் அப்படிங்கிறத, காத்திருந்தேன் ரொம்ப நேரம் நான் பஸ்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி சொல்லலாம். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான கேமாக இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு கலந்துக்கிட்டு நீங்களுமே வந்துட்டு கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட கேம் விளையாடுங்க. சத்யா என் கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில். ஸோ உங்கள் கூட கேம் விளையாடுறதுக்காக நான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு, உங்களுடைய கேமுடைய நம்ம உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கால் பண்ணி என் கூட கேம் விளையாடுங்க. உங்கள் கூட கேம் விளையாடுறதுக்கான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து கேம் விளையாடுங்க வாகை சூடவா நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் உங்களுக்கு வந்து அசோக் சரனுடைய ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க வாகை சூடவா நிகழ்ச்சி. சத்யா நான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்முடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு கேம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். நம்ம ஒரு வாக்கியம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வாக்கியத்தை வந்துட்டு அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான கேமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேம் விளையாண்டுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கேம் தாங்க இப்போ விளையாட போகிறோம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். உங்க சத்யா. இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். பஸ்ஸுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் அப்படின்னா, காத்திருந்த நேரம் ரொம்ப நான் பஸ்ஸுக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். அதே மாதிரி கடையில் எனக்கு பிடித்த தின்பண்டம் வாங்கினேன் அப்படின்னா, வாங்கினேன் தின்பண்டம் பிடித்த எனக்கு கடையில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதை வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். அதே மாதிரி எங்க ஊர் திருவிழாவுக்கு நிறைய மக்கள் வந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, வந்தாங்க மக்கள் நிறைய திருவிழாவுக்கு, ஊர் எங்க அப்படின்னு வந்து அப்படியே வந்துட்டு ரிவர்ஸில் சொல்லணும். அதுதான் வந்துட்டு இன்னைக்கான கேமாக இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்துட்டு நீங்களுமே விளையாடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770107 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய நம்ம கேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டேலண்ட்டை வந்துட்டு நீங்கள் தாராளமாக ப்ரூவ் பண்ணலாம். நம்மளுடைய வாகை சூடுவா நிகழ்ச்சியில் அவங்க கூட கேம் விளையாடுறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வார்த்தை விளையாட்டை என் கூட விளையாடுங்க. ஸோ உங்களுக்காக வந்துட்டு நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணி கால் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தை விளையாட்டு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்தினுடைய யாரு அவங்க இருக்கா அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா.

0: எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து ஆவியில் வேக வைத்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியுமே நம்மளுடைய வாகை சூடவா நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, வார்த்தையை திரும்ப சொல்லு, அதாவது ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ்ல நீங்க சொல்லணும், அதுதான் வந்துட்டு இன்னைக்கான கேமா இருக்குது. ஸோ இந்த கேம்ல வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காக, நம்ம கூட விளையாடுறதுக்காக கடைசியா ஒரு நேயர் வேண்டிய இணைப்புல வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
5: எழுந்ததும்
4: நான் பல் துலக்கி விட்டு குளிப்பேன். காலையில் எழுந்ததும் நான் பல் துலக்கி விட்டு குளிப்பேன். இது அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும்னா
5: குளிப்பேன். பல் துலக்கி விட்டு பல் குளிப்பேன், எழுந்தவுடன் காலையில் நான்.
4: ஓகே, நான் இப்ப இன்னொரு வார்த்தை சொல்றேன்னா
5: சொல்லுங்க.
4: உழைக்கிறவங்க ஒரு நாளும் முயற்சியை நிறுத்த மாட்டாங்க.
5: உறவினர்கள்
4: வராங்க. சந்திரசேகர்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த கேம் விளையாண்டாரு, அவருக்காக ஒரு பாராட்டு மலை. ஸோ கண்டிப்பாக நேயர்களே, இந்த ஒரு 2 மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நின்றுமே நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி உங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்து என்ன, இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்து என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், திரும்ப இட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களை இட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பீகார்ல இருக்கக்கூடிய இந்த ஆலமரம் குறைஞ்சது 700 ஆண்டுகள் பழமையானது அப்படின்றத அறிவியல் வந்து இறுதியா நிரூபிச்சிருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வு ஒண்ணுல பீகார்ல முங்கர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தோட வயதை சுமார் 700 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமா கணிச்சிருக்காங்க. இது நாட்டுப்புற கதைகளுக்கு பதிலா அறிவியல் சான்றுகள் முன்வைத்து இந்தியாவோட பாரம்பரிய மரங்களை பாதுகாக்கிறதுக்கான புதிய சாத்தியக்கூறுகளை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேம்பட்ட ரேடியோ கார்பன் கால கணிப்பு முறைய பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் அந்த மரத்தோட இரண்டாம் நிலை தண்டு மற்றும் முதன்மை கிளையிலிருந்து எடுக்கப்பட்ட மரக்கட்டைகளை ஆய்வு செஞ்சு அதன் குறைஞ்சபட்ச வயதை நிறுவியிருக்காங்க. இது வெப்பமண்டல கடின மரங்களோட வயதை கணிக்கிறதுல ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டுபிடிப்பு அதுக்கப்புறமா அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்று இருக்கு. 2026 July 3 அன்னைக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை வரலாற்று பதிவுகள் அல்லது உள்ளூர் வாய்மொழி கதைகளை கொண்டு அல்லாம ரேடியோ கார்பன் முறையை பயன்படுத்தி முங்கர் ஆலமரத்தின் வயது அறிவியல் பூர்வமா கணிக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யறதோட அதனுடைய உலகின் மிக பழமையான துல்லியமா கணிக்கப்பட்ட ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு தனி மரத்தோட வயதை நிறுவறதை தாண்டி இந்த ஆய்வு அறிவியலுக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு மைல் கல்ல பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மித வெப்பமண்டல காடுகள்ல காணக்கூடிய தெளிவான ஆண்டு வளர்ச்சி வளையங்கள் வெப்பமண்டல மரங்கள்ல அரிதாவே உருவாகிறதுனால அதனுடைய வயதை கணிக்கிறது எப்பவுமே கடினமா இருந்து வந்திருக்கு. ஆல்பா செல்லுலோஸ் பிரித்தெடுப்பை பயன்படுத்தி ஒரு வலுவான AMS ரேடியோ கார்பன் கால கணிப்பு முறைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்பு முனை நிறுவிருக்கு. இது முங்கர் ஆலமரத்தை மிக பழமையான ஃபெங்கலென்சிஸ் மரமா வெற்றிகரமா கால கணிப்பு செய்யறாங்க. வெப்பமண்டல இனங்களுக்கு வழக்கமான மர வளைய கால கணிப்பு பெரும்பாலும் பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்குறாரு. வெப்பமண்டல மரங்களோட வயதை துல்லியமா கணிக்கிறது ரொம்பவே சவாலானது. தொடர்ச்சியான வளர்ச்சியின் காரணமா வெப்பமண்டல மரங்கள்ல தனித்துவமான ஆண்டு வளர்ச்சி வளையங்கள் இல்லாததாலும் அது பெரும்பாலும் சிக்கலான உள்ளீடற்ற அல்லது பல தண்டு அமைப்புகளை கொண்டிருக்கிறதாலும் பாரம்பரிய மர கால கணிப்பு பயனற்றதா இருக்கு. துல்லியமான மையப்பகுதி இலக்கு மற்றும் மேம்பட்ட அறிவு திருத்தத்துல முன்னோடியா இருக்கிறதன் மூலமா இந்த ஆராய்ச்சி ஊக அடிப்படையிலான நாட்டுப்புற கதைகளை அனுபவ தரவுகளோட மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா இடம் கூறுறாரு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்றைக்கி அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது? அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு தாவரம் அடர்த்தியான ஊட்டச்சத்தை எந்த மாதிரி பெறணும் அப்படின்றதையும், அதே போல இப்ப வந்து ஒரு தாவரம் வளருது, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கேரட்டோ பீட்ரூட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி வளரணும் அப்படின்னா அது எந்த மாதிரி விதத்துல வளருது அப்படின்றத பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
5: ஆனா ஒரு தாவரம் அதிகபட்சமான, அதாவது அடர்த்தியான ஊட்டச்சத்தை, இந்த மாதிரி பீட்டா கரோட்டின் கொண்ட அடர்த்தியான ஊட்டச்சத்து உள்ள ஒரு கேரட்டை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த தாவரத்துடைய மண்ணில் பல்வேறு விதமான நுண்ணுயிர் கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியம். ஸோ இதுதான் இந்த 4வது படிநிலை. அதாவது இப்போ நிறைய நம்ம இன்னைக்கு வந்து இந்த மூலிகை செடிகளை வளர்க்குறோம். இந்த மூலிகை செடிகளோட பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற இந்த இந்த காம்பவுண்ட்ஸ் தான், ஆல்கலாய்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ளாவனாய்ட்ஸாக இருக்கலாம், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், கரோட்டினாய்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு தாவரத்தில் அதிகமாக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம தாவரத்தை வளர்க்குறோன்னா, அந்த தாவரத்தில் இந்த காம்பவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இது இருந்தால் நமக்கு வந்து வருமானம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய தாவரத்தை இந்த 4வது படிநிலைக்கு வர மாதிரி வளர்க்கணும். அதுதான் இந்த படிநிலை நமக்கு சொல்லும் பாடம். அது எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த அடர்த்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் அதிகமான நுண்ணுயிர் கூட்டம், அதே சமயத்தில் பல்வேறு விதமான நுண்ணுயிர் கூட்டம் இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியமாகும் அப்படின்றது தான் இந்த 4வது படிநிலை நமக்கு சொல்லும் பாடம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பல்வேறு விதமான நுண்ணுயிர் கூட்டம் இருக்கிறதுனாலதான் இந்த பயிர்கள் வந்து வளர்ச்சி அடையுது. நம்மள நிறைய பேருக்கு இது வந்து தெரியுங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி முத்துராமனையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கோடை உழவு பண்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அது இல்லாம இந்த கோடையூழு பண்றதுனால மண்ணு பொழப்பொழப்பா இருக்கும், காற்றோட்டமா இருக்கும், வேறு வளர்ச்சி வேறு இறங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மண்ணை வேல் மண்ணியும் கீழ் மண்ணியும் புரட்டி போடுது, வறட்சியை தாங்கும். மழைநீர் அப்படியே மழை பெய்ய போய் அந்த அந்த கோடையூழு துகள்ல உள்ள பூந்து பூந்து பூந்து ஏறத்தாலும் ரெண்டு மூணு நேரத்துக்கு மழைநீர் சேமிக்கும், சேமிச்சு இந்த நீரை சேமிச்சு வைக்கும். நீரை சேமிச்சு வைக்கிறதுனால நம்ம வந்து பயிர் செய்யும் போது வறட்சியை தாங்கும், வேறு வளர்ச்சி இருக்கும், பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இதனால நம்ம வந்து அந்த மழைநீரை சேமிக்கிறதுக்கு கோடைகளை பண்ணா மட்டுமாக எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெயரத்தடி சல்லுன்னு பக்கத்து காட்டுக்கோ பள்ளத்துக்கோ போயிடும், தேவையான ஆகிவிட நமக்கு வந்து லாஸ் தான். இதனால கோடை உழவு பண்றதுல இவ்வளவு சிறப்பு இருக்குதுங்க. இந்த கோடை உழவு பண்ணி முடிச்சிருந்தோம், உடனே ஒரு 10 நாள் வந்து மண்ணை ஆற போட்டு எடுத்துங்க. அடுத்தது என்னுடைய காட்டுல வந்து பசுந்தாள் பசுந்தலை உர பயிர்களை பயன்படுத்துவோங்க. பசுந்தலை உரம் பசுந்தாள் உரம் பசும் தாள் உரங்கிறது நாம கோடைகளுக்கு பண்ணணுமே அந்த காட்டுல வந்து பயிரவை பயிர்கள் தட்டப்பயிர் 2 கிலோ, உளுந்து 2 கிலோ, பாசிப்பயிர் 2 கிலோ, அல்லது வந்து அவரை 2 கிலோ, சாம பயிர் 2 கிலோ, பனீரவு 2 கிலோ, கோரவாளி வித 2 கிலோ, குதிரைவாளின்னு சொல்லுவோம், அதே மாதிரி கொட்டமுத்து 2 கிலோ, இந்த மாதிரி சோயாபீன்ஸ் 2 கிலோ, இந்த மாதிரி வந்து பல வகையான விதைகளை செத்து ஒரு பார்த்தாக்கா ஒரு 20 கிலோ வரும். 20 கிலோவையும் நம்ம ஒரு ஏக்கர்ல வந்து நெருக்கமா வெளிச்சமாக 20 லட்சம் மொத்தம் 40 கிலோ வரும். 20 வகையான பயிர்களை சேர்த்துமோ 40 கிலோ வரும். இந்த 40 கிலோவும் நம்ம கோடைக்காலம் மழை பெஞ்சதும் நீல நிலத்தை சமப்பட்டு வேட்சமாக நல்ல செடி தளதன் வளர்ந்து ஒரு 40 வயசு ஆனதும் பூ பூக்கிற நிலைமைய அடையும். இந்த பூ பூக்கிற நிலைமைய பூ பூக்கிற தருணத்துல 40 நாள் பூ வரும் அந்த செடிகள்ல. அது அப்படியே பூ பூக்கிற தருணத்துக்கு மேல விடாம உடனே வந்து நாட்டு கலப்பை கண்டோ அல்லது டிராக்டர் கண்டோ அல்லது வந்து ஒட்டை வெட்டை கண்டோ அதை ஓட்டி ஓட்டிட்டமாக அது அப்படியே மண்ணில் மடிஞ்சு அடியில் வந்து அழுகி மக்கி இயற்கை உரம் மாறி நல்ல ஒரு மண்ணை வளப்படுத்தும். இதுல வந்து பூமிஜர்கள் பெருகும், மண்புழு அதிகமா உருவாகும், இன்னால் காற்றோட்டம் வரும், கரிமச்சத்து அதிகமாக கிடைக்கும், அங்கக சத்து அதிகமாக கிடைக்கும், பயிருக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே ஊட்டமேட்டிய தொழுவரமாக மாறி நமக்கு நன்மை கிடைக்கும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் சுற்று வட்டாரத்துல இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அது ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயனா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் செந்தில் வேலு அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வடிகால் வசதி செஞ்ச உடனே நம்ம பூசணக்குள்ளிய எந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: வடிகால் வசதி செய்து முடித்தவுடன் மழை நின்ற பிறகு, அதாவது 2-3 நாள்கள் மழை துளலோடு இருந்தும் மழை நின்ற பிறகு ஒரு 24 மணி நேரம் கழித்து அல்லது 2 நாள் கழித்து நமது கார்பன் டசிம் என்ற ஒரு பூசண கொல்லி உள்ளது. அந்த கார்பன் டசிம் என்ற பூசண கொல்லியை 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து அதன் வேர்பகுதியில் சுற்றி ஊற்ற வேண்டும். இது வந்து பூசண கொல்லியை பயன்படுத்தி அந்த நோயை கட்டுப்படுத்தும் முறையாகும். இதையே நாம் உயிரியல் முறை, அதாவது அதனுடைய நோய் தாக்கம் ஒரு 10% குறைவாக உள்ளது, ஒரு 100 செடிக்கு 2 செடி 3 செடி தான் காய்கிறது என்றால், வாடுகிறது என்றால், நீங்கள் உயிரியல் முறையை கையாளலாம். எவ்வாறு உயிரியல் முறை கையாள்வதால், அதற்கு சிறந்த காரணி 2 காரணிகள் உள்ளன. 1, ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு உயிர் எதிர்காரணி. இது ஒரு பூசண உயிர் எதிர்காரணி. இந்த பூசண உயிர் எதிர்காரணியானது வாடல் நோயை ஏற்படுத்தும் பூசண நோய்க்கு மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தும். இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்றால், இது நமது பல்கலைக்கழகத்தில் பவுடர் வடிவில் உள்ளது. இந்த பவுடர் வடிவில் உள்ள இந்த ட்ரைகோடர்மா விருடி பூசண தொகையை உயிர் துளிகளை வாங்கி கொண்டு, அதாவது 1 ஏக்கருக்கு 1.5 கிலோ என்ற அளவில் எடுத்துக்கொண்டு, அதை 100 கிலோ எருவுடன் நன்றாக கலந்து அந்த வேர் பகுதியை சுற்றி வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்கப்படும் போது அந்த எருவில் உள்ள பூசண எதிர் உயிர்கள் நன்றாக வளர்ந்து அந்த வாடல் நோய் இருக்கும் நோய் கிருமிகளை அழிக்க வல்லது. ஆனது இன்னொரு முறை, அதாவது உயிரியல் முறையில் நம் நோய் மேலாண்மை செய்ய வேண்டும் என்றால், பெசில்லஸ் செப்டிலிஸ் என்ற ஒரு திரவ உயிர் எதிர்காரணி உள்ளது. இந்த பெசில்லஸ் செப்டிலிஸ் என்ற ஒரு திரவ உயிர் எதிர்காரணியானது, இது பாக்டீரியா வகை சேர்ந்ததாகும். இந்த பாக்டீரியா வகை காரணியானது நமது 1 லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் கலந்து, அதாவது நீங்கள் 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க என்றால், 500 மில்லி இந்த பெசில்லஸ் செப்டிலிஸ் என்ற திரவ உயிர் காரணியை தண்ணீருடன் கலந்து வேர் பகுதியை சுற்றி நனைக்க வேண்டும். அவ்வாறு வேர் பகுதி சுற்றி நனைக்கப்படும் போது இந்த வாடல் நோய் ஏற்படுத்துகின்ற பூசணத்தை மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இதுல நோய் மேலாண்மை எந்த மாதிரி செய்யணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகளான திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, வால்நட் போன்ற பருப்பு வகைகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். ஊட்டச்சத்தோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிக விளைச்சல்னால முருங்கை விலை சரிவு ஏற்பட்டிருக்கு. நல்லம்பள்ளி ஒன்றியம் கம்மம்பட்டி முருங்கை விளைச்சல் அதிகரிச்ச நிலையில அதனுடைய விலையில கடும் சரிவால மரங்கள்ல முருங்கைக்காய விவசாயிகள் அறுவடை

வியாபாரிகள் விலை நிர்ணயம் செய்யறாங்க. உழவர் சந்தைகள்ல ஒரு கிலோ முருங்கைக்காய் 26 ரூபாய்க்கும் வெளி சந்தைகள்ல அதிகபட்சமா 30 ரூபாய் அப்படின்ற அளவிலையும் விற்பனை செய்யப்படுது. கடந்த சில வாரங்களா விலை கடும் சரிவை சந்திச்சு வரதுனால மரங்கள்ல இருந்து காய்களை பறிக்க விவசாயிகள் ஆர்வம் காட்டுறதில்ல. இது பத்தி கம்பம்பட்டியை சேர்ந்த விவசாயி மாரியப்பன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பம்பட்டி முழுவதுமே வயல் வரப்புகள்ல நாட்டு ரக முருங்கைக்காய் மரங்கள் வளர்க்கப்பட்டு அதன் மூலமா ஆண்டுக்கு 400 டன் வரைக்கும் முருங்கைக்காய் அறுவடை நடக்குது. அது தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல விற்பனைக்கு அனுப்பப்படுது. தற்போது விளைச்சல் அதிகரிச்சு விலை சரிஞ்சுள்ள நிலையில காய்களை வாங்கவும் ஆள் இல்ல. அதனால மரங்கள்ல முருங்கைக்காய அறுவடை செய்யாம அப்படியே விட்டுட்டோம்னு சொல்றாங்க. முருங்கை இலை பொடி, முருங்கை டீயே, முருங்கை விதை எண்ணெய் மற்றும் வற்றல் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு உலக சந்தை நல்ல வரவேற்பு இருக்கு. அதற்கான தயாரிப்பு மற்றும் விற்பனை வழிமுறைகள் குறித்து தமிழக அரசு வேளாண் துறை மூலமா முருங்கை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி காய்கறிகள் வந்து ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா விலை வந்து அதிகமா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விளைச்சல் வந்து குறைவா இருக்கும். இன்னொரு சமயம் பாத்தீங்க அப்படின்னா விளைச்சல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விலை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சமயத்துல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா வந்து தயாரிச்சு நம்ம வந்து விற்பனை செய்யலாம். ஏன்னா அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருமானம் அதிகமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வெற்றி பெறுவதற்கு ஊரோ வசதியோ தடையில்லை. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தா உலக மேடையில நம்ம அடையாளத்தை அழுத்தமா பதிக்க முடியும்னு நிரூபிச்ச பல சாதனையாளர்கள் நம்ம சேலம் பூமியில இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு கரத்தே கலையில அடுத்தடுத்து வியக்க வைக்கக்கூடிய கின்னஸ் உலக சாதனைகளை படைச்சு ஒட்டுமொத்த உலகையே நம்ம சேலத்தை திருப்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையாளரா இருக்கக்கூடிய நம்ம சேலம் கராத்தே நடராஜ் பேச போறாரு. அவரு அவரோட வாழ்க்கையில கிராமத்து மண்ணில இருந்து உலக சாதனை மேடை வரைக்கும் அவர் கடந்த வழிகள் என்ன, வெற்றி பயணங்கள் என்னென்ன, அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. சோ இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடராஜ் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். என்னுடைய பேரு சேலம் கரத்தே நடராஜ். என்னை பத்தி அறிமுகம்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு சாதனையாளராக நான் இருக்கேன். அதுக்கு காரணம் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள். அந்த பாரம்பரிய கலைகள் மூலிமா எனக்கான ஒரு அடையாளத்தை, நான் கத்துக்கிட்ட கலைக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல பல்வேறு சாதனைகளை நான் படிச்சிருக்கேன்.
1: சார் பல்வேறு சாதனைகள்னு சொல்றீங்க, என்ன மாதிரியான சாதனைகள்லாம் நீங்க நிகழ்த்தி இருக்கீங்க?
2: பல்வேறு சாதனைகள்லாம் அது எந்த மாதிரின்னா என்னுடைய உடலில் இருக்கிற உறுப்புகளை வச்சு நான் பண்ணியிருக்கேன். தனி ஒரு மனிதனா உடலில் இருக்கிற உறுப்புகளை வச்சு சாதனைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கின்னஸ் சாதனைகள், ஒரு 5 கின்னஸ் சாதனைகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா சேலம்ங்கிறது நம்முடைய மாவட்டத்தை ஒரு அடையாளமாக வச்சு கரையத்தை நான் கற்றுக்கிட்ட அந்த உயிரான கலையை ஒரு அடையாளமாக வச்சு என்னுடைய பேர் நடராஜ், சேலம் கரையத்தை நடராஜ்னு வச்சு பெரிய உடல் பண்ணிகிட்ருக்கேன். நடராஜ்னா யாருக்குமே தெரியாது, சேலம் கரையத்தை நடராஜ்னு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து ஒரு தமிழகத்தில் பிறந்து அவர் இந்திய திருநாட்டில் இருந்து இன்னைக்கு உலகளவில் ஒரு இந்தியனா ஒரு புகழ்பெற்ற ஒரு சாதனையாளனா சிறந்து விளங்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னுடைய பாரம்பரிய கலைகளும் நான் கத்துக்கிட்ட இந்த தற்காப்பு கலைகளும் தான் காரணம். அதே போல நான் படைத்த இந்த சாதனைகளும் என்னுடைய பெயர் விளங்க ஒரு அடிப்படை ஒரு காரணமா இருக்கு.
1: ஸோ உடல் உறுப்புகளை வச்சு நான் சாதனை பண்ணிட்டு இருக்கேன், 5க்கும் மேற்பட்ட கின்ன சாதனைகளை படைச்சிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க. சார் இதை தாண்டி வேற என்னென்ன கலைகள் எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கீங்க சார் நீங்க?
2: நான் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது ஆயக்கலைகள் 64 சொல்கிறாங்க. எனக்கு 64 கலைகள் தெரியும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச கலைகள், நான் கற்றுக்கிட்ட கலைகள் ஒரு சில கலைகள் கரத்தே அதான் என்னுடைய நான் பண்ணுற முழுமையாக என்னுடைய பேரில் நினச்சிக்கிற கலை. சிலம்பம் நம்முடைய தமிழருடைய அடையாளம், தாய் கலைன்னு சொல்லக்கூடிய அந்த கலையும் கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் யோகம், யோகம்னா அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டமான அந்த யோகா கலையை அதில் யோகாவில் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். நான் கரத்தே கற்றுக்கிட்ட காலகட்டத்திலேருந்தே யோகாவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக், பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கிராமத்து சைடு சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லுவாங்க வாழ் ஒன்று தாண்டா எல்லாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஆஞ்சநேயரோட இனம் தான். அதில் இருந்து இந்த ஜிம்னாஸ்டிக்ங்கிற கலை பயிற்சி முறையெல்லாம் நான் வந்து நல்லா பண்ணுவேன். அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், நம்ம மாநில அளவில் சவுத் இந்திய அளவில் நான் பாடி பில்டிங்லாம் கலந்துருக்கேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ நம்ம கராத்தே, சிலம்பம், யோகா, ஜிம்னாஸ்டிக் போல் டேக்வாண்டோ, மல்யுத்தம், பாடி பில்டிங் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களையும் நல்லா உருவாக்கிட்டு இருக்கோம்.
1: ஸோ ஒரு கலையை மட்டும் கற்றுக்காம நான் நிறைய கலைகளை கற்றுக்கிட்டு இருக்கேன், அந்த கலைகளை நான் கற்றுக்கிட்டதையும் தாண்டி எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட சேலம் கரத்தி நடராஜ் அவர்கள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் அவரோட வாழ்க்கையில் இன்னும் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

பிறவி பல கோடியில் ஓர் உயிர், காலத்தால் மருவி மொழியால் மதத்தால் இனத்தால் பிரிந்தோம். இதில் சிதைந்த ஒரு கூட்டத்தின் கூக்குரல் இது. ஏ, லெட்ஸ் கோ.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளிலெல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே, சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சேலம் கரத்தை நடராஜ் அவர்கள் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். நடராஜ் சார், இப்போ உங்களுக்கு எந்த தருணத்துல இந்த கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது சார்?
4: அதாவது பாத்தீங்கன்னா, நாங்க இருக்கிற கிராமம் என்னுடைய ஊர் பேர் அத்தனூருங்க. தப்போட்டை கிராமத்துல இருக்கு, இளம்பிள்ளை அருகில் இருக்குது, சேலம் மாவட்டத்துலதான். நாங்க இருக்கிற காலகட்டத்துல வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மி, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ரேஷன் அரிசி தான், நல்ல அரிசி சாப்பாடுங்கிறது மாசத்துல ஒரு நாளைக்கு கூட பார்க்க முடியாது. அதையும் தாண்டி எங்க குடும்பத்துலன்னு பாத்தீங்கன்னா 8வதுங்கிறது தான் பெரிய படிப்பு. எங்க குடும்பத்துக்கு பொதுவாகவே 8வது வரைக்கும் அதை தாண்டி ஒரு கிராமத்தில், எங்கள் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நகரத்தில் ஒருத்தனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஆறுக்கிறான்னு கூட தெரியாது. ஆனால் கிராமத்து சைடு அப்படி கிடையாது. ஒரு கிராமத்தில்னா ஒரு 16 பெட்டின்னு வச்சுக்காங்களேன். அந்த 16 பெட்டியில் ஏதாவது பண்ண கூட மற்ற 5 பெட்டியில் கிராமம் வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா கிராமங்கிறது அப்படி தான், எந்த ஒரு இதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியாலன்னு வந்து உள்ளே போக முடியாது. கிராமங்கிறது அந்தளவுக்கு அந்த பாரம்பரியமாக கடைபிடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறது ஒரு சிலர்னா, இந்த கலையை மேலே நம்ம அதாவது அவேர்னஸ் கிடையாது. யாரையும் நான் தப்பாக சொல்ல, இந்த கலைகளை பற்றி ஒரு அவேர்னஸ் கிராமத்தில் எப்பவுமே கிடையாது. இப்போ எவ்வளோ பரவாயில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி கரையத்தையே சிலம்புன்னு போகக்குள்ள இவன் ரவுடியாக போகிறதுக்கு இந்த கலையை கற்றுக்கிறான். இவன் வீட்டுக்கு அடங்காத வந்து இப்படி இப்போ கரையத்தை கற்றுட்டு யார் அடிக்கிறதுக்கு போகிறோன்னு தெரியல. இவன் இப்படிலாம் வந்து அந்த கலையை வச்சு என்னை தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, அந்த ஐடென்டிஃபியை நம்ம மாற்றணும். கிராமத்தில் இந்த கலையோடைய அவேர்னஸ் நம்ம வேறு மாதிரி கொடுக்கணும். கராத்தேங்கிறது ஒரு தெய்வீகமான கலை. அந்த கலையால் உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், உடலுக்குள்ள உறுப்புகளை முதபட்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் நம்ம ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றும் விளையாட்டு போக்கில் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். அந்த விளையாட்டுங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய பார்வையிலையும் வேடிக்கையாக கேலி கூத்தாக தெரிஞ்சது. அப்புறம் நான் அதுலேயும் இன்னும் முடிவு பண்ணேன். எல்லாம் வந்து கிண்டலாக பேச ஆரம்பித்தாங்க. முடியில் கட்டி ஒரு கார் இழுக்கிறாரு, மீசியில் வந்து கார் இழுக்கிறாரு, அப்படிங்கிற மாதிரிலாம் நகத்தில் வந்து ஆட்டோ இழுக்கிறாரு, கை மேலே கார் ஏற்றுறாரு, வரல வச்சு வகுத்து மேலே மாவு அடிக்கிறாரு, இதெல்லாம் கராத்தே கற்றுக்கிட்ட தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் கிண்டலாக பேசினாங்க. நம்மளை நம்ம என்ன தான் வந்து இமய மேலே உச்சிலேயே போய் நின்னாலுமே அது வந்து பாராட்டுறவனை விட விமர்சனம் பண்ணுறவன் தான் அதிகமாக இருப்பான். அப்போ நம்ம அதெல்லாம் கடந்து நடக்கிறது எதுனாலும் நடக்கட்டும், நம்மளுடைய முயற்சி நம்ம என்றைக்கும் கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போராடி ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ணினேன். 4 அடியில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக பேச ஆரம்பித்த வாய்களே நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சது. எங்கள் கிராமத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, எங்களுடைய இளம்பிள்ளை பகுதியில் இப்படி இருக்கிறாரு, எங்களுடைய மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியாவில் இப்படி எங்களுடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அடையாளத்தை பெற்றுத்தரத்துக்கு இப்படி சேலங்கரத்தின் நடராஜன் ஒருத்தர் வந்துட்டாருங்கிற அளவுக்கு இந்த கலை எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. எல்லோரும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்ட்டு நான் ஓடி ஒழிஞ்சதுன்னா இன்றைக்கி எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்கியிருக்க முடியாது. இன்றைக்கி முயற்சி பண்ணேன். கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய முயற்சியானது பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு நான் மட்டும் வளர்ச்சி அடையில என்னுடைய மாணவ செல்வங்களையும் பெரிய அளவில் உருவாக்கிட்டு இருக்கேன்.
3: அதாவது எனக்கு விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சது. நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு கலைகள் மீதும் விமர்சனங்கள் அதிகமாக இருந்தது. அந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் நான் படிக்கட்டாக பயன்படுத்திக்கிட்டேன். அது இன்னைக்கு என்ன உலக அளவில் தெரிய வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்கு அப்படின்றத நடராஜ் சார் அவரோட வாழ்க்கையிலிருந்து சொல்லும் போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன். நேயர்களை

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இளம்பிள்ளையில அத்தனூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இன்னைக்கு உலக அளவுல பல கிண்ண சாதனைகளை படிச்சுட்டு இருக்கக்கூடிய சேலம் கராத்தே நடராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். சார், இப்போ நீங்க ஆரம்பத்துல எந்த கலையை கத்துக்கிட்டீங்க, இந்த கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு மக்கள் மத்தியில உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படி சார் இருக்கு?
2: ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கராட்டே தான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட கலை. கராட்டேங்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பயிற்சி முறையில் எல்லாம் பிடிக்கும், வெறித்தனமாக செய்வோம். அந்த சண்டை போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம், அங்கே அடிச்சுக்கிட்டானவே எனக்கு உடம்புலாம் ஒதுரெடுக்க ஆரம்பிச்சிக்கும் பயம். ஐயோ, நம்மளை விட்டாட்டா அடிக்கலாம், ஒரு வெறிந்தாலும் அடிச்சு விடுவோம்னா கைகள் உடஞ்சி போயிருமான்னு பயம் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு மேலே நான் கிளாஸ் போயிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, பயந்துக்கிட்டே போகிறதில்ல. அதையும் தாண்டி நான் கற்றுக்கலாம்னு போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடக்காது, இல்லைன்னா நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா கராத்தேலேருந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி சிலம்பத்துக்கு போனேன். கிட்டத்தட்ட 97-98 சிலம்பம், 96-97 சிலம்பம் பண்ண ஆரம்பித்தேன் நம்மளுடைய இதுன்னு. அதுலேயுமே சிலம்பமும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லைங்க, இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் மாதிரி கிடையாது. அப்போலாம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அடிச்சா இல்லாமல் நரம்புகிறம்லாம் புடச்சி போகும், கைகள்லாம் அடி விழுக்கெல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் மூங்கில தான் அப்போ பாடமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் மைண்டு டைவர்ட் ஆகி உடல் பலம் தான் எதையும் சாதிக்க முடியும். எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் உடல் பலமாக இருந்தால் இவனை ஈஸியாக தாக்கலாங்கிற அடிப்படையில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா பாடி பில்டிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உடல் கட்டுக்கோப்பாக இருந்தால் போதும், எப்படி அப்படின்னு பிடிச்சி நசுக்கியே இது பண்ணிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கவனம் செலுத்தி 2000 பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இளம்பிள்ளை பாடி பில்டிங் வச்சாங்க, அதில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சு. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 7-8 முறை அதில் கவனம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதையும் தாண்டி நானே என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா வெறும் உடல் பலத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஆணையவே வந்து ஒரு சின்ன எறும்பு தான் சாய்க்குது, அப்போ நமக்கு டெக்னிக் தெரிஞ்சால் தான் நம்ம ஒருத்தன் தாக்கம் வந்தானா நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் உதிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்போ அதிலிருந்து நான் மறுபடியும் அந்த கராத்தேவில் ரீஎன்ட்ரி ஆகிற மாதிரி ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு சண்டை போடுறதுலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அர்ஜுன் படம், புரூஸ்லி படம்னா எனக்கு அவங்க தான் ரோல் மாடலை, அந்த மாதிரி வரணும். உடம்புலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் புரூஸ்லின்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடம்பை சிக்ஸ் பேக்கில் இருந்து அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக வச்சுருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் கராட்டேவில் முழுமையாக இறங்கினதுக்கு ஆரம்பிச்சு அப்புறம் நல்லா பெருசாக பண்ணேன். ஃபைட்டிங்லாம் நல்லா ஷாயின்னு சொல்லுவாங்க, குமித்தேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா பண்ணுவேன், பயிற்சி முறையில் நல்லா செய்வேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் சாதிக்கணும், இன்றைக்கி ஒரே துறையில் சாதிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில், ஏன்னா எல்லாமே காம்படிஷன் அதிகம். இன்றைக்கி கலையை முழுசாக கற்றுங்க பார்த்தீங்கன்னா இருக்கடம் தெரியல, இல்லாத ஒன்றுமே தெரியாதவங்க தான் இன்றைக்கி பெரிய அளவில் விளம்பரப்படுத்திகிட்ருக்காங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைகுடம் ததும்பாது அப்படிம்பாங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் யார், நான் எப்படி இவராக சேலம் கராத்தே ராஜா, அவர்கிட்ட என்றைக்கும் ரீலாக இருக்கும், ரீலுங்கிறது இருக்காது. சரியான ஒரு மாஸ்டர், சரியான ஒரு பயிற்சியாளர், சரியான ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மக்கள் மத்தியில் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அங்கீகாரம் இந்த கலை எனக்கு கொடுத்தது.
1: சார், இப்போ இந்த கலைகள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டதையும் தாண்டி இந்த கலைகளுக்காக கிடைச்சிருக்கக்கூடிய அவார்டுனா என்னென்ன மாதிரியான அவார்டுகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்?
2: அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கிராமம் அத்தனூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அருகில் இருக்கிற தப்போட்டை கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த சின்ன ஊரில் பிறந்து படிப்பறிவு இல்லாத ஒரு 8வது தான் நான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் எம்எஸ்சி பிபிஎட் படிச்சிருக்கேன், 4 டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து அந்த கிராமத்திலிருந்து தனி ஒரு ஆளாக போராடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 முறை 2 முதலமைச்சர்கிட்ட விருது வாங்கியிருக்கேன். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட, பாண்டிச்சேரி முதலமைச்சர், இப்போ நடைமுறையில் இருக்கிற ரங்கசாமி அவர்கிட்ட 2 முறை விருது வாங்கியிருக்கேன். நம்ம தமிழக ஆளுநர் வித்யாசர் ராவ் ஐயா அவர் 2015 ஆட்சியில் இருக்கக்குள்ளே, அப்போ தமிழ்நாடு கவர்னராக இருக்கக்குள்ளே அவர் கையால் விருது வாங்கியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 விருதுகள், 100 பிரபலம் சினிமா நடிகர்களிலிருந்து, சினிமா பிரபலங்களிலிருந்து, அரசியல் சார்ந்து, ப்ளஸ் பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை சார்ந்து, இந்த காவல்துறை சார்ந்து, ஒரு கமிஷனர்லேருந்து, என்ன சொல்லப்போனால் எல்லா உயர் அதிகாரி எல்லா வகையான துறையிலையுமே நான் விருது வாங்கிட்டேன். என்னுடைய கனவுன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைவேறாத கனவுல 2 அதிகாரிகிட்ட தான் நான் விருது வாங்காத இருக்கேன். ஒன்று பிரதமர், இன்னொன்று குடியரசுத் தலைவர். மொத்தமாக மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாப் மோஸ்ட் விஐபிகிட்டையும் நான் விருது வாங்கிட்டேன், அத்தனை துறை சார்ந்தவங்ககிட்டையும். அது ஒன்று தான் நான் நிறைவேறாத ஒரு ஆசையாக இருக்குது, அது எப்போ நிறைவேறுன்னு தெரியல. அதுக்கான முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை கடவுள் கையில் தான் இருக்குது.
1: கண்டிப்பாக சார், உங்களுடைய ஆசை கனவு எல்லாம் நிறைவேறும் நாங்களும் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் சேலம் கராத்தே நடராஜ் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒன்னு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயனா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சார், இப்போ நீங்க வந்து இந்த கலைகளை கத்துக்கிட்டு பல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்போ சார் வந்தது?
2: நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வியை கேட்டீங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு சவாலான ஒரு காலகட்டமாக இருக்குது. சவால்னால் எந்த மாதிரி சவால்னால், அவன் வந்து நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ்கிறதே ஒரு சவாலாக இருக்குது. கூட இருக்கிற நண்பர்கள் நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கிறதே ஒரு சவாலாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் 100% போதைக்கு அடிமையாகிட்டாங்க, அடிமை ஆகிறாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 10%மே போதையை நோக்கி தான் போகுது, அழிவை நோக்கி தான் போகுது. நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி உடல்நிலையில் ஒன்றுமே கிடையாது, உலகமே இல்லை. சுவர் இல்லைன்னா சித்திர இல்லைங்கிற மாதிரி உடம்பு இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்றைக்கி பொழுதுபோக்காக ஆண்ட்ராய்டு ப்ளஸ் கேமு ப்ளஸ் மது போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இன்றைய இளைஞர் சமுதாயம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு அவங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் பின்விளைவுகள் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அப்புறம் அவங்கள பெத்த தாய் தங்கப்பன் என்னென்ன இருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகள்லாம் உலகம்னு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்க என்னென்னா இன்றைக்கி அப்பா அம்மாவை வந்து உலகமாக பார்க்கல, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் பயணிக்கிறாங்க. அந்த பயணமானது ரொம்ப தவறுதலாக போய் அவங்களுடைய வாழ்க்கை வெகு விரைவில் முடிஞ்சிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறணும். பிள்ளைங்களாம் வந்து பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலையை எடுத்தால் அவங்களுக்கு கெட்ட பழக்கமே போகலாங்கிற ஒரு எண்ணம் வராது. ஒரு அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய இளைஞர் சமுதாயத்துக்கு என்னுடைய அட்வைஸ், நல்ல பழக்க வழக்கத்தை எடுங்க. இந்த பாரம்பரியங்கிறது நம்மளோட போகிறது இல்லை, நம்ம வம்சத்தை தொடர்ந்து வம்ச வழியாக வரணும். அதுக்காக நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் மேலே தொடர்ந்தால் தான் இதை வம்ச வம்சமாக நம்ம வளர்த்த முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தீய பழக்கங்களை விட்டு நல்ல பழக்கத்துக்கு கொஞ்சம் முன் வந்து இதை கையில் எடுத்தால் கண்டிப்பாக இளைஞர் சமுதாயம் எழுச்சி பெறும். இந்தியா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வல்லரசான ஒரு நாடாக வரும் கண்டிப்பாக.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார், இப்போ உங்கள் மூலிமா உங்களுடைய மாணவர்கள் எத்தனை பேர் சாதனை பண்ணியிருக்காங்க சார்?
2: அதாவது பார்த்தீங்கன்னா கடலுடைய அருளாலையும் இந்த பாரம்பரிய கடைகளுடைய அருளாலையும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டேன். என்னுடைய 32 வருஷத்து அனுபவத்தில் கொடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி 100 சாதனை பண்ணி எனக்கான ஒரு தனி ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்கேன், அந்த மாதிரி நான் சுயநலமாக இல்லாமல் என்னுடைய மாணவர்களும் பெரிய அளவில் பேர் புகழ் வாங்கணும், இந்திய திருநாட்டிற்கு பிறந்த அந்த தாய்மண்ணுக்கு பெருமையை தேடித்தரணுங்கிற அடிப்படையில் நிறையா சாதனை பண்ண வச்சுருக்கேன். அதில் சொல்லிகிட்டே போல ஒன்று ரெண்டு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிட்டத்தட்ட வரைக்கும் 10,000 மாணவர்களுக்கு மேலே நின்றுக்கிறீங்க, இது வரைக்கும் சாதனை பண்ண வச்சுருக்கேன். அதில் இண்டிவிஜுவலாக பார்த்தா ஒரு சில மாணவர்கள், ஒரு 100 கணக்கான மாணவர்கள் தனித்தன்மையில் நிறையா சாதனை பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நந்தகுமார்னு ஒரு தம்பி, இருக்க அப்படி அந்த தம்பி, அவர் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு ஐஃபோல்ட்டின்னு சொல்லுவாங்க, லெக் ஓப்பனில் தான் அந்த காலை ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சு ஐஃபோல்ட்டிங்கில் ஒரு மணி நேரத்தில் 1051 பஞ்சு நிற்காம பண்ணி அவர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கார்த்திகான்னு சொல்லி ரீசனாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இளம்பிள்ளை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அந்த பொண்ணு 12 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 10th படிக்குள்ள பல்லால், அதாவது மனித பற்களின் பலம் அப்படிங்கிறதுல நான் நிறைய சாதனை பண்ணியிருக்கேன், பல்ல வச்சு நிறைய தேங்காய் உரிச்சிருந்தேன், 10 சாதனை பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு வச்சு ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வெறும் 11 தேங்காயை 14 நிமிஷத்தில் பல்லலையே உரிச்சு மகளிர் தினத்து அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நமது புதூர் அழகப்பம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு 6வது படித்தாங்க, சர்வந்திகான்னு சொல்லி அந்த பொண்ணு எருமப்பட்டி. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் ப்ளஸ் யோகா அது ரெண்டையும் கலந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று பண்ணாங்க. கண்ட பேருண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே இப்படி வளைஞ்சி காலுக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா பாம்பு இப்படி சுருங்கி படுக்கிற மாதிரி படுத்து அதில் அந்த பொண்ணு ஒரு கண்ணாடி பாக்ஸ் 1:1 அந்த கண்ணாடி சைஸு, அந்த கண்ணாடி சைஸில் அந்த பொண்ணு அந்த உருவத்தில் படுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் இருந்தாங்க. சக்கராசன்னு சொல்லக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்படியே தூக்கி ஒரு 7 நிமிஷம் அப்படியே ஒரு சிங்கிள் ஹேண்ட்லேயே பேலன்ஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அந்த பொண்ணு ஒரு 15 நிமிஷம் நிற்காமல் பல்வேறு ஆசனங்களை செஞ்சு ஒரு வித்தியாசமான ஒரு சாதனையை பண்ணாங்க. அது மூலிமா அந்த பொண்ணுடைய லைஃப் டர்னிங் ஆகி இன்றைக்கி இந்திய அணியில் அந்த பொண்ணு தமிழ்நாடு அணிக்காக ஜிம்னாஸ்டிக்கில் தேர்வாகி 5 வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர் இருக்காங்க, அடிக்கிட்டே போகலாம். இண்டிவிஜுவலாக எடுக்க போனால் ஒரு 8 வயசு பொண்ணு தலைமுடியில் ஷிஃப்ட்கார் எழுத்து சாதனை பண்ணியிருக்காங்க, ஒரு 10 வயசு பொண்ணு தலைமுடியில் 2 சிலிண்டரை தூக்கி சாதனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 வண்டியை ஒரு தோஸ்து வண்டியை தலையிலேயே முட்டி கிட்டத்தட்ட ஒரு 150 அடி ஒரு பொண்ணு தள்ளியிருக்காங்க. அப்புறம் பல்லால் பார்த்தீங்கன்னா ஒரு அதோடைய வெயிட்டு 15 கிலோ அந்த பொண்ணுடைய வெயிட்டு, 24 கிலோ வெயிட்டு பல்லால் கடித்து தூக்கி சாதனை பண்ணியிருக்காங்க. இப்படி அடிக்கிட்டே போகலாம், அப்படியே கண்டினியூ நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும்.
1: சார், நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து சேலத்தின் முக நிகழ்ச்சியில நடராஜ் சார் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து நாம அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து சேலத்தின் முக நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரே உணவை தினமும் உட்கொள்ளாமல் இட்லி, சப்பாத்தி, களி, சோளச்சோறு, திணைச்சோறு போன்ற சிறுதானிய உணவுகளை மாற்று உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிவிகித உணவே உடல் ஆற்றலுக்கு வழிவகுக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சார், இப்போ நீங்கள் வந்து இந்த கலைகள் எல்லாத்தையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை கேட்டுட்டுருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த கலைகள் எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி சார் இருக்கலாம்?
2: கலையை கற்றுக்கிட்டா இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோய் நொடி இல்லாத இருக்கலாம். ஒன்று, உடல் நல்லா ஆரோக்கியம் கொடுக்கும், நல்ல ஒரு மனிதனாக இருக்கலாம். சும்மா சமூகத்தில் இன்றைக்கி எல்லாம் சீரழிஞ்சு போகிறாங்க, குடி போதை மது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு மனிதனாக இருக்கலாம், மக்கள் மத்தியில் ஒரு தனி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம், அதே போல் அந்த கலையை என்ன பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்து அதில் நம்ம பசங்களை பெரிய அளவில் கொண்டு போகலாம். இதுதான் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கலாம், நல்ல மாணவர்களை உருவாக்கலாம். மற்ற விதமாக அந்த கலையை கற்றுட்டு நாலு பேர்த்த அடித்து பேருவாங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி வரையும் யாரும் இந்த கலையில் நிலையாக நிற்க முடியாது. வந்த இடம் தெரியாமல் தான் போகணும். இந்த கலையை உயிராக எடுத்து உசுராக நம்ம கொண்டு போகிற வரைக்கும் இந்த கலையில் நம்ம பேர் புகழ் வாங்கலாம், வளரலாம்.
1: சார், இப்போ கேட்டுட்டுருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
2: இல்லை, இப்போ அதாவது என்ன நம்பி வர நான் அது பண்ண சொல்ல போனால், 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம பயிற்சி 2006 நான் நிறுத்திட்டேங்க. ஏன்னா இன்னைக்கு அப்பா அம்மா பேச்சே பசங்க கேட்கறது கிடையாது. 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே அவன் யாரையுமே மதிக்கிறது இல்லை. ஆசிரியர்களும் இன்றைக்கி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடியாத புள்ள படியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளைங்களும் இன்றைக்கி அடிக்கிறதுக்கு இல்லை. விளையாட்டு அந்த மாதிரி தான், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த மாதிரி கலையில் கற்றுக்கணும். கலையில் கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வரலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2006 பெரிய பசங்கள் நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல. என்னட்டுக்கிற குழந்தைங்க கிட்டத்தட்ட 1000 குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. இது போதும். நான் இந்த இளைஞர் சமுதாயம் வருங்காலத்தில் இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளை நான் நல்லா வளர்த்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக அந்த காரணத்து கொண்டும் மது பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் நான் அவங்கள உருவாக்கிட்டு இருக்கேன். அதே போல் இளைஞர்களும் இது நம்ம பிறக்கக்குள்ளே நம்ம உசுரோட ஒன்று உடம்போடு ஒட்டி வந்தது கிடையாது. இந்த தீய பழக்கங்கள் நாமளாக பார்த்து உருவாக்குறது தான், நம்ம போட்டுக்கிற சட்டை கழட்டி போகிற மாதிரி தான். கெட்ட பழக்கங்கள் நம்ம அடிமையானால் அதை எடுத்து எஞ்சிட்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியாத, அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர முடியாமல் என்னமோ தன்னுடைய வாழ்க்கையை இழந்த ஒரு ஃபீலிங்லாம் அதில் தன்னை அர்ப்பணித்து போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க உடம்பு மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையே போய் அவங்க வரலாறு அவங்க வம்சமே போகுது. அது தெரியறதில்ல எந்த ஒரு இளைஞர்களுக்கும். இந்த தீய பழக்கங்கள்லேருந்து அவங்க விடுபடணும். போதைக்கு அடிமையாகிறதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னாவே தனக்காக குடும்பம் தன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, தனக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்மளுடைய மனைவி மகள் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் நல்ல வழியில் பயணிப்பாங்க, இந்த தீய பழக்கங்களுக்கு போக மாட்டாங்க. அதுக்கான முயற்சியில் நான் எடுத்து தேர்வு பண்ணிக்கிறதெல்லாம் அந்த குழந்தைகள் தான். அதனால் அவங்கள வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார். அதாவது மாணவர்கள் இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்போது தவறான பழக்கத்துக்கு போயிடாமல் ஒரு கலைகளை கற்றுக்கிட்டு அந்த கலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த தீய பழக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க முடியும். அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத வந்து ஒரு தெளிவான விழிப்புணர்வு வந்து நமக்கு சேலம் கராத்தே நட்ராஜ் சார் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. சார், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது?
2: இல்லை, அது பரவாயில்லைங்க. ஏன்னா எல்லா பெரிய பெரிய சேனல்லாம் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் வரைக்குமே கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய சாதனைகளாக இருக்கட்டும், மாணவருடைய சாதனையாக இருக்கட்டும், பெரிய அளவில் போயிருக்கு. அந்த அடிப்படையில் சோனாங்கிற ஒரு எஃப்எம் அது மூலிமா வந்து எங்களுடைய இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக அந்த மாதிரி ஒரு நேர்காணல் எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் உலகளும் நம்ம பேர் வாங்கினாலும் உள்ளூர்லேயும் நம்ம யாருன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு முகம் இந்த சோனா எஃப்எம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களை இன்றைக்கி நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் பேசியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் கராத்தே நடராஜ் சார் தான் நம்ம கூட பேசியிருந்தார். இளம்பிள்ளையில் ஒரு சின்ன கிராமம் அத்தனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து பல கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாதனை எல்லாத்தையுமே இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இருந்தாலுமே மறக்காமல் சோனா ஃபோன் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நேர்களை, நான் இப்போது சேலத்தின் முக நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இப்போ சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு மாலை 6 to 7 வரைக்கும் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் ராஜ்குமார் ஃபம். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேர்களை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் வந்தாச்சு உங்கள் கூட பேசுகிறதுக்காக. இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். ஆனால் இந்த மூணு வேணும்னா அதை விட அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா பணம், அந்த பொருளாதார நிலை. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் தினமும் எத்தனையோ விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வந்துட்டு இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன வாங்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துட்டு போட்டுருவோம். நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட்டு பூரா. ஆனால் இதை எல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறது. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறதும். மாதம் முதல் தேதி ஆனால் போதும், சம்பளம் வந்துட்டால் போதும், மனசு அப்படியே சந்தோஷத்தில் அப்படி துள்ளும், ரக்க கட்டி பறக்கும். அடடா இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சு, இதை வச்சு என்ன பண்ணலாம், எந்த பொருளை வாங்கலாம், அடுத்த கடன் அடைக்கலாமா, வீட்டுக்கு செலவு கொடுக்கணும், நண்பர் கூட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயிரம் மாசங்கள் வந்துட்டு வருஷம் கட்டி நிற்கும். ஆனால் மாதம் 20ஆம் தேதி வந்துட்டா என்னடாது, சம்பளம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்கிற மாதிரி. சம்பளம் வாங்கினா 20 கூட ஆகலையே, இன்னைக்கு 20 கூட ஆகலை, அதுக்குள்ளாவே பணம் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு நம்மளையே வந்துட்டு யோசிக்க வைக்கும். அப்படி சம்பளம் வந்ததும் சந்தோஷப்படுறோம், ஆனால் சம்பளம் எங்கே போச்சுன்னு கணக்கு பார்க்காது தான் சில நேரங்களில் நமக்கே வந்துட்டு ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு செலவுகள் ஆகிடுது. சரி, இன்றைக்கி நம்ம இதை வச்சு நம்ம என்ன சத்தியாக பேச போகிறோம். சரி, சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாங்க, நம்ம ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறோம் இல்லை தொழில் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த பணம் தான் நம்மளுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அதுக்கான பேசிக்காக அந்த பணம் தான். இந்த உலகத்தில் பணம் தான் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது பொருட்களுக்கு. சரி, இந்த பொருட்களை வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கணுமா இல்லை பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுற திறமை இருக்கணுமா? இதுதான் வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கும் திறனா, பணத்தை நிர்வகிக்கும் திறனா? பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கும் திறனா, பணத்தை நிர்வகிக்கும் திறனா அப்படிங்கிறதா இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக மதன் தங்குதருடைய யாரு வாங்கியிருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

அசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேர்ல போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவிச்ச உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய இன்னொரு பகுதிக்குமே வந்துட்டோம். இந்த எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையா இல்லை பணத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் தம்பி. நான் குறைநிலப்பீட்டு கஸ்தூர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: அதாவதுங்க, சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்ங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணி அதை மிச்சம் பண்ணணுமோ அதற்கு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. எப்படிங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு ஒருத்தர் சம்பாதிச்சு 1100 ரூபா செலவு பண்றவன விட 100 ரூபா சம்பாதிச்சு 1 ரூபாய் மிச்சம் பண்ணி 99 ரூபா செலவு பண்ற மாதிரிங்க. அவன் தான் ஒழுக்கமான நிர்வாகம் பண்ண முடியும், குடும்பத்தை நல்ல முறையில வைக்க முடியும். அதாவது திருவள்ளுவர் ஒரு குறள் அருமையை சொல்லுவாரு, ஆகார் அளவிட்டு இதாகினும் கேடில்லை, போகார் அகலாக்கடை. அதாவது வரக்கூடிய வருமானம் எவ்வளவு கம்மி என்றால் பரவாயில்லைங்க, அதை விட செலவு பண்ற காசு வந்து கம்மியா, அந்த வருமானத்துக்கு உள்ளடக்கி செலவு பண்ணோம் அப்படின்னா அதுதான் நிர்வாகத்துக்கு உரிய ஒரு நல்ல சாதனைங்க.
1: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் சரி, அதை சேமித்து வைக்கக்கூடிய திறமை இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம அதனால் வந்துட்டு நிர்வகிக்க முடியும், அந்த பணத்தை வந்து நம்மளால் சேமித்து நம்மளுடைய ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன, அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையா இல்லை பணத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையா அப்படிங்கிறது பார்த்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து தான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஹேவாக் புதோஸ் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: 100% சுத்தமான நிலையில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050784.
1: மிஸ்தான் எ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையா, பணத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதா ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் பாட்டி. வணக்கம். சூப்பரா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி.
1: சூப்பர் பாட்டி, சொல்லுங்க பாட்டி, என்ன கருத்துக்கள்?
2: பொருளாதார முன்னேற்றத்துக்கு பணமா இல்ல நிர்வகிக்கிற திறமையாங்கிறதா இப்ப கேள்வி. அந்த பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பெரு அதுதான் முக்கியம். பொருளாதாரத்துக்கு அடிப்படைய பணம் சம்பாதிக்கிறதுலதான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு செலவு பண்றதும் கல்விக்காகவும் சேமிப்பதாகவும் நம்ம வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க.
1: ஹலோ, சொல்லுங்க.
2: அதே நிர்வகிக்கிறதுங்கிறது நம்ம வரக்கூடிய பணம் குறைவான அளவு இருந்தா கூட அதை திறமைய சிக்கனமா செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறது தான் முக்கியமானது. அப்படி சேர்த்து வச்சாதான் எறும்பு மழை காலத்துல சேர்த்து குளிர்ல உட்காந்துட்டு இருக்குது, வெய்ய காலத்துல சம்பாதிச்சு மழை காலத்துல உட்காந்துட்டு இருக்கு. அது மாதிரி நாமளும் நல்லா சிறுக சிறுக சம்பாதிச்சு சேவிங் பண்ணி ஒரு பெரிய தொகையானோன்னா அந்த தொகைய இன்னொரு பெரிய தொகையாக்கினா அந்த தொகையை இன்னொரு தொகைய அப்படியே போனோம்னா நல்ல வசதி வாய்ப்போட இருக்கலாம். அத தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனமா செலவு பண்ணமா நாம தான் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க முடியும், முன்னேற முடியும் என்பது என்னோட கருத்து சாமி.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி நன்றி நன்றி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராக இருந்துட்டு அவங்களோட கருத்துல பிறந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம், அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம பார்த்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துல என்ன அப்படிங்கிற மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜினுடைய குண்டு குள்ளி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி, கிரேட் 1, 2, 3 and 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: ப்ரீ கேஜிக்கு டோபிள் மேஜிக் போட்டியும், எல்கேஜிக்கு ஆக்டிட் அவுட் போட்டியும், யுகேஜிக்கு ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும் மற்றும் கிரேட் 4 இமேஜின் ரோட் கிரியேட் பென்னிய ஸ்டோரி என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை, சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், சேலம்.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
5: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒன்று தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளோ தெரியசாலியா என்ன?
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: சனிக்கிழமை
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையா இல்லை பணத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா, பணம் சம்பாதிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், வறுமையானமே இல்லாமல் எப்படி சேமிக்கிறது, எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறது, எப்படி எதிர்காலத்தை திட்டமிடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா, சம்பாதிக்கிறத பணத்தை சரியாக நிர்வகிக்க தெரியலனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி பணம் கையில் இருக்கவே இருக்காது. இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம், காசு பணம் பார்க்காம செலவு பண்ணுறோம், சிக்கனம் பண்ணாமல் செலவு பண்ணுறோன்னா நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அதுக்கான செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம கையில் கொஞ்சம் கூட வந்துட்டு நீடிச்சு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம செலவு பண்ணும்போது பார்த்து பார்த்து நம்ம வந்து செலவு பண்ணணும். அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்மளுக்கு வந்து சரியாக நிர்வகிக்க தெரியலனா அது நம்ம கையில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கவே இருக்காது. முதல்ல பணம் சம்பாதிக்கிற திறமையை பற்றி பேசணும் அப்படின்னா, மக்களே ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அப்பா அம்மா பிள்ளைகள்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை வச்சு தான் வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், அதுக்கப்புறம் மின்சார கட்டணம், பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாளிக்கணும். சில நேரங்களில் வருமானம் பத்தாமல் கூட வந்துட்டு போகலாம். அந்த சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூடுதல் வருமானத்துக்கான வாய்ப்புகளை தேடலாம், புதுசாக ஒரு திறமையை கற்றுக்கலாம், பகுதி நேர வேலையை பார்க்கலாம், நல்ல நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி சுய தொழில் தொடங்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால உங்களுடைய கருத்துக்கள் இது பற்றி என்ன இருக்குது, அதாவது பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன தேவை முக்கியமாக, பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வேணுமா இல்லை பணத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறமை வேணுமா அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தமிழேசன் அவர்களுடைய அடிமதுரை பக்கம் போற புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வள்ளியோட.

0: ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்போம், உடல் ஊக்கத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு பொருளாதாரத்தில் வந்துட்டு நம்ம முன்னேறணும். அதாவது பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக வளர்த்துக்கணுமா, இல்லை சம்பாதித்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அதிகமாக வளர்த்துக்கணுமா அப்படிங்கிறதா இன்றைக்கான எட்டுத்திக்கும்
6: முக்கியமா
7: என்ன பொறுத்த வரைக்கும் நிர்வகிக்க கூடிய அந்த ஒரு திறமை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்பாதிப்பதற்கான திறமை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதை எப்படி நிர்வகிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நிறைய பணம் அப்படிங்கறது சேமிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பணம் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம். எவ்வளவு தூர அளவுக்கு நம்ம அதை மிச்சப்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல காசு எல்லாருமே சம்பாதிக்கலாம்ப்பா, ஆனா அந்த காசை எப்படி நிர்வகிக்கிறோம், எப்படி நம்ம பொருளாதார ரீதியாக ஏற்றம் பெறோம், எவ்வளவு காசை நம்ம வரவு வருது, எவ்வளவு காசு நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கறத நாளுக்கும் நடத்துற நம்ம யோசிச்சு சிறப்பா செயல்பட்டா மாத்திரம்தான் பொருளாதாரத்துல நம்ம மேம்பட முடியும். உதாரணத்துக்கு நம்ம காசு வாங்குறோம் ஆனா அதை வந்து சரியா நிர்வகிக்கல, அந்த காசு அப்படிங்கறது ரொம்பவே பாதிப்பாக இருக்கு, யாருக்குமே உதவியாக இல்லை அப்படின்னா பொருளாதாரத்துல நம்ம மேம்படவே முடியாது. நம்ம யோசிச்சு சிறப்பா சீ தூக்கி பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புப்பா.
6: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்தில் பிறந்துட்டேன், ரொம்ப நன்றிண்ணா.
7: நன்றிப்பா.
6: கண்டிப்பாக சந்திரசேகரன் நாவுமே வந்துட்டு கண்டிப்பாக சம்பாதிக்கிறது பதில் அதை கரெக்டாக வந்து நிர்வகிக்கணும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னுடைய கருத்துமே அதாங்க, பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சு அதை நிர்வகிக்கணும், அது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்துமே. நான் அந்த ஒரு கருத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு நம்மைச்சுட்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட. டெட்டப்பா பேடர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேச வந்துட்டங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்றைக்கும் போல் இன்றைக்குமே ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம். ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. முதல் விஷயமாக நேற்று பேசின மாதிரியே ஒரு சரும ஆரோக்கிய ஒரு பெனிஃபிட் தான் சொல்ல போகிறேன். சருமத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சங்குப்பூ பயன்படுத்தலாம். நேற்றும் சங்குப்பூ பற்றி தான் சொன்னேன். சங்குப்பூ கூட ஓட்ஸ்

கலந்து பேக் பண்ணுறதுனால, பேக் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்றத சொன்னேன். சருமம் வந்து அப்படியே பயங்கர பொலிவாக வந்து மாறிடும். அதே மாதிரி சங்குப்பூ, கற்றாழை, இதை ரெண்டையும் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, சங்குப்பூவை நல்லா அரைச்சி கற்றாழை கூட மிக்ஸ் பண்ணி ஜெல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பேஸ்ட் தயாரிக்க, பேஸ்ட் பேக் தயாரிக்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் சங்குப்பூ பொடி, அது கூட பார்த்திங்கன்னா சுத்தமான கற்றாழை ஜெல் தேவைப்படுற அளவு, சங்குப்பொடியோட கற்றாழை ஜெல்லை நல்லா வந்து சேர்த்து, அந்த கட்டிகள் மாதிரிலாம் தனியாக இல்லாமல் நல்லா கலக்கிட்டு முகத்தை நல்லா சுத்தம் செஞ்சு நம்ம வந்து உலர வைக்கணும். முகத்தில் பருக்கள் அதிக எண்ணெய் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து உள்ளாரப்போவும். 10 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம மசாஜ் கூட பண்ணலாம், இல்லை 5 நிமிஷம் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கூலிங்காக இருக்கும் சருமத்துக்கு, வந்து அப்படியே ஒரு ஜில்னஸ்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ், ஸ்கின்னு ட்ரையாக இருக்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து போயிடும். அதே மாதிரி முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து ஒரு வாரம் பண்ணாலே அந்த பருக்கள் எல்லாமே வந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான முகப்பரு இருக்குது, இது பண்ணாலும் முகப்பரு போல நாகராஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக சரும மருத்துவரை நீங்கள் வந்து அணுகலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 ஆரோக்கியமான நிகழ்ச்சி, நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்தின சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியிலாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை
4: காலை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
5: எக்குரு நிகழ்ச்சி
4: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை, மார்பக புற்றுநோய் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். நம்ம கூட புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் தொடர்ந்து இணைஞ்சு பல ஆரோக்கியமான விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், இந்த ஒரு புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறமா மேமோகிராம் அப்படின்ற அந்த ஒரு டெஸ்ட் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க சார்? ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, 40 வயதுக்கு மேல இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து மேமோகிராம் பரிசோதனை செஞ்சுக்கணும். ஸோ மேமோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண ஒரு எக்ஸ்ரே பரிசோதனை தான். ஸோ இப்போ கை கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எலும்புக்கு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி மார்பகத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே தான். ஸோ இதனால் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும், ரேடியேஷன் இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கட்டி வளர்ந்தால் தான் நம்ம கையிலேயே அதை தட்டுப்படும், அல்லது ரொம்ப ஆழமாக இருக்கப்போ நம்ம கட்டி தெரியாது. ஸோ இந்த மேமோகிராம் மூலமாக நம்ம வந்து கட்டி சின்னதாக இருந்தால் கூட வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கப்போ கண்டுபிடிக்கிறப்போ அவங்க ஸ்டேஜும் கம்மியாக இருக்கும், நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம்னா அவங்க வந்து நியர் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க இப்போ கேன்சர் இல்லாத ஒருத்தங்களுக்கு என்ன லைஃப் இருக்குமோ அதே லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். சார், தொடர்ச்சியாக இப்போ இந்த மார்பகத்தில் கட்டி அப்படி இருந்தாலே அது வந்து கேன்சராக தான் இருக்குமா, இல்லை வெவ்வேறு எந்தெந்த காரணங்கள்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த வயதில் புற்றுநோய்க்கான ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்குது?
2: மார்பகத்தில் கட்டி அப்படின்னா புற்றுநோய் அப்படின்னு கிடையாது, நிறைய சாதாரண கட்டிகள் இருக்குது. ஃபைப்ரோஅடினோமான்றது, அடினோசின்றது, பினைன் ஃபில்லாய்ட்ஸ் டியூமர்னு சொல்லுவோம், சிலர் பால் கட்டின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கட்டிகள் நிறைய இருக்குது. ஸோ ஏஜ் அதிகமாக அதிகமாக ரிஸ்க் அதிகம். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கட்டி வருதுன்னா அது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணோம். இதே ஒரு 60-70 ஒரு கட்டி வருதுன்னா ஹை சான்ஸ் ஆஃப் வந்து அது மலிக்னன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: சார், நிறைய விதமான புற்றுநோய்கள் வந்து இருக்குது சார், லங் கேன்சராக இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி கல்லீரலில் வர மாதிரி இருக்கலாம், பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம். இப்போ குறிப்பாக இந்த பிரஸ்ட் கேன்சர் ஒருத்தருக்கு வரதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா என்னங்க சார்?
2: காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஜெனட்டிக்ன்றது ஒரு 5-10% தான், மீதி மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு ஒவ்வொரு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் ப்ரொஜெஸ்டன் இருக்கும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த செல்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் சேஞ்சஸ் நடக்கிறதுனால இதே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடக்கிறப்போ சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணி லேட்டாக மெனோ பாஸ் ஆகுறது, ரொம்ப நாள் இந்த சேஞ்சஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ ஒரு ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டாக சைல்ட் பர்த், லேட்டாக கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறாங்க, அல்லது குழந்தை இல்லாமல் இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க, அல்லது சிலர் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் அதிகம். அதே சமயம் இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி பேட் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் வச்சுருக்காங்கனாலும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருமா?
2: ஆமாம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த ஹேபிட்லாம் இருந்தாலும் வரும். அடுத்தபடியாக இப்போ என்ன அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல். ஸோ செடன்ட்ரி லைஃப், ரொம்ப ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, அப்புறம் ஒபிசிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஆல் மெலிகனன்சி, எஸ்பெஷலி பிரஸ்ட் மெலிகனன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
1: கண்டிப்பாங்க சார், மார்பக புற்றுநோய் பற்றின ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம்ல இணைஞ்சு நீங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம். அப்படி மன ஆரோக்கியம் அப்படி எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களை சார்ந்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா, மன அழுத்தம் வந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வரும், அதாவது அவங்களுக்கு மன அழுத்தம் வருமா, எங்க அவங்களுக்கு என்னங்க மன அழுத்தம் வரப்போகுது, ஜாலியாக பேரம் பேத்திங்க கூட வந்து விளையாடுறாங்க, வீட்டில் வந்து இருக்கிறாங்க, ஸோ அப்படி வந்து நினைப்பாங்க. ஆனால் வயதானவர்களுக்கும் இந்த மனசோர்வை வரும். அப்போ மனசோர்வு வந்தால் அவங்க தான் அழுத்திருப்பாங்கல்ல, அவங்களாம் அழுவலையே, நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வரும். ஸோ மனசோர்வு இருந்தால் வயதானவர்கள் வந்து அழுக மாட்டாங்க, ஆனால் நிறைய விதமான உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அது மூலிமா அங்கே சுற்றி இருக்கிறவங்க, அவங்கள பார்த்துக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்று என்ன அப்படின்னா, எப்பயுமே சோர்வாக இருப்பாங்க. அப்படி சோர்வாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரி அவங்க தூங்குறதுல சிரமம், பொதுவாக வயதானவர்கள் ரொம்ப கம்மியான நேரம் வந்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தூங்குறாங்க, அதாவது மிட் நைட்டில் அவங்க வந்து முழிச்சிட்டு கட்டலில் வந்து உட்காந்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட கேட்டு ஸோ அதை சரி பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பசியின்மை, அடிக்கடி உடல் வலி, உடல் வலி வயதானவர்களுக்கு வந்து வரும், ஆனால் அடிக்கடி வந்தால் ஸோ அதுவுமே மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால வந்து இருக்கலாம். ஸோ நண்பர்கள், உறவினர்கள் அவங்க வந்து அடிக்கடி வந்து வயதானவர்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் குறிப்பாக நண்பர்கள். அது ரெண்டு மூணு பேர்லாம் அவங்க வந்து பேசுகிறது வயதானவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட சந்திக்கிறத தவிர்த்துட்டு வழக்கத்தை விட அதிகமாக கோவப்படுறது ஒரு சிம்டம்ஸாக வந்து இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இயல்பு வாழ்க்கை, இப்போ வயதானவர்கள் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து இயல்பு வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி இருக்கும். திடீர்னு அதில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாலையும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம கேட்டு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நார்மலாகிடுவாங்க, இல்லை ஒரு மனநல ஆலோசகரோட கன்சல்ட்டிங் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாட்டை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு ஒன்னு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயனா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
2: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
3: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, வசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
4: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
5: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
7: நம்முடைய நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம கூட தங்கதுரை ஐயா, சித்த மருத்துவர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா, ஐயா மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா ஐயா, இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஐயா ஒருத்தர்.
8: மலச்சிக்கல் இல்லை என்றாலே பல்வேறு நோய்களில் இருந்து நம்மை நாம் நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள முடியும். அந்த வகையில் உணவிலே கவனம் தேவை. நாம் உண்ணக்கூடிய உணவிலே நார் சத்து மிகுதியாக இருக்க வேண்டும். நார் சத்து மிகுதியாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் என்றால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி தான் எல்லாருமே பயன்படுத்தினாங்க. அந்த அரிசி மீது இருக்கக்கூடிய அந்த நார் சத்தை இன்றைக்கு நாம் பாலி செய்து எடுத்துவிட்டு வெறும் சக்கையை மட்டுமே உண்ணுவதனால் நார் சத்து நமக்கு கிடைப்பதில்லை. சரி, காய் கீரை வகைகள் எல்லாம் சாப்பிட்டு நார் சத்து நாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில், இந்த காயும் கீரையும் இன்றைக்கு விளைவிக்கின்ற பக்குவம் இருக்குது பாருங்க, எல்லாமே ரசாயனமயமாக இருக்கிறது. எதை எடுத்துக்கிறது, எதை நம்ம சாப்பிட்றதுனே தெரியாத ஒரு நிலை இன்றைக்கு நிலவுகின்றது. கீரை செழிப்பாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தெளிப்பான் தெளிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு வண்டு அரித்த கீரையை தாராளமாக வாங்கிக்கலாம், ஏன்னா அங்கே மருந்து அடிக்கலைன்னு அர்த்தம். மருந்து அடித்து தான், மருந்திலே மூழ்க வைத்து தான் இன்றைக்கு விற்பனை செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலை முதலிலே மாற வேண்டும். கிருமிகள் உருவாகக்கூடாது என்றால் அறுசுவைகளிலே கசப்பு சுவையை மக்கள் அதிகமாக விரும்ப வேண்டும். ஒரு சுழற்சி முறையை வைத்து கொள்ள வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது கசப்பை விரும்பி உண்ணுவேன். ஒரு சுண்டக்காய் கசப்பு, பாகற்காய் கசப்பு, கோவைக்காய் கசப்பு. ஆனால் இன்றைக்கு உழவர் சந்தை என்று சொல்லக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய பாகற்காயும் கோவைக்காயும் கசப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஹைபிரிட் வகையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மாறி போன விவசாய முறைகள் மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருப்பதனால், கசப்பு இருந்தாதான் அது பாகற்காய், கசப்பு இருந்தாதான் கோவக்காய். வேலிகளில் இருக்கக்கூடிய கோவக்காய்க்கும் விற்பனை செய்யக்கூடிய கோவக்காய்க்கும் எண்ணற்ற வித்தியாசம் இருக்கின்றன. ஆகவே கசப்பு மிகுந்த ஒரு கோவக்காயும் அல்லது ஒரு சுண்டைக்காயும் அல்லது ஒரு பாகற்காயும் நம்முடைய குடலிலே கிருமிகள் உருவாகாமல் தடுக்கும்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க.

0: காய்கறி தினமும் சாப்பிடு, உடல் நலத்தை காத்திடு, ஆரோக்கியம் வளர்த்திடு, நோய்களை விரட்டிடு.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதம் முழுவதுமே நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். பொதுவாக டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அவங்க மூலிகை டீ வந்து எடுத்துக்கலாம். துளசி, இஞ்சி, அதற்கப்புறம் மிளகு, இந்த மாதிரி டீயை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம டீ குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் அந்த டீனால் நமக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்காது. நார்மலாக காஃபி குடிக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா பெருசாக கிடைக்காது. ஆனால் மூலிகை டீ, ஹெர்பல் டீ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த துளசி, இஞ்சி, மிளகில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். சளி இருமல் இருந்ததுன்னா சரியாகும், தொண்டை வலி இருந்துச்சுன்னா சரியாகும். அதே மாதிரி வந்து ஜீரக தண்ணீர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ எல்லாருமே தண்ணீர் வந்து குடிப்பாங்க, ஜீரகத்தை நல்லா ஆட் பண்ணி. ஸோ அந்த ஜீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் பல மடங்கு அதிகமாகும். அதே மாதிரி கொத்தமல்லி தண்ணீர் குடிக்கிறது வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வந்து டீடாக்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் கொத்தமல்லி தண்ணி, ஜீரக தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. டீ அப்படின்றப்ப ஹெர்பல் டீ வந்து எடுத்துக்கோங்க. இதை தாண்டி நம்மளுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் நடைப்பயிற்சி, இல்லாட்டி உடற்பயிற்சி, இல்லாட்டி யோகா, இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து பண்ணினா போதும். நம்ம இரத்த ஓட்டம் வந்து சீராகி, இரத்த ஓட்டம் வந்து மேம்படுத்தி நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த இம்யூனிட்டி பவருக்கு, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், இந்த உணவு சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடணும், இவ்வளோ நேரம் உடற்பயிற்சி பண்ணணும், ஹெர்பல் டீ எடுத்துக்கணும், இதெல்லாம் இருந்தாலும் இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னா நல்ல தூக்கம். ஸோ நல்ல தூக்கம் நமக்கு வந்து வரும்போது சில ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் அப்படின்றது கிடைக்கும். அதாவது இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நாகராஜ் நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.
3: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி திவாக்கரையன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்க. மக்களே, பொதுவா நீங்க டெக் குருல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் திவாக்கரன் உங்ககிட்ட சொல்லுவேன். உதாரணத்துக்கு, இந்த மாதிரி டெக்னாலஜி வேர்ல்டில் என்னென்ன புது புது சாதனங்கள் வந்திருக்கு, அதாவது புது புது கேஜெட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அந்த கேஜெட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும், இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த வளர வளர அந்த விஷயத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாமளும் எச்சரிக்கையாக இருக்க முடியும், எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து எப்படி நம்ம நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி பல அறிவுரைகள் நீங்கள் இதில் கேட்பீங்க. மக்களே, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, ஸ்மார்ட் யூஸர் ஆகணும்ல, இதுக்காக தான் நான் இந்த டெக் குரு நிகழ்ச்சியை உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். நீங்கள் கேட்கலாம், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இது நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களோட வாட்ஸ்அப்போட சாட் ப்ரைவசியில் நீங்கள் நிறையா மாற்றத்தை கொண்டு வரலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் நிறையா ப்ரைவசிக்கான டூல்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ணி வைக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய காலை நம்மளால சைலண்ட் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதனை தொடர்ந்து ஒரு சாட் இருக்குது, அந்த சாட்டில் நீங்கள் ப்ரைவசி செட்டிங்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வைக்கலாம். அது எப்படி, அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு சாட் ஒன்று வச்சுருக்கீங்க, இல்லை யார் கூடயோ மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட இருக்க ப்ரைவசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த சாட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே லாக் சாட்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு சாட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சாட் ஆன் பண்ணி வைக்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்க, முக்கியமாக இமேஜஸ் வீடியோஸ் அனுப்புறீங்க அப்படிங்கிறப்ப அந்த வீடியோஸை அவங்களால அவங்க ஃபோனில் சேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ஆன் பண்ணிச்சிருந்தாலும் உங்களாலையும் இந்த ஃபோனில் உங்களோட ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் சேவ் பண்ண முடியாது. அது பார்த்துக்க முடியும், வாட்ஸ்அப்பில் இருக்கும், ஆனால் மொபைலில் சேவ் ஆகாது. இன்கேஸ் அவங்க ஒரு டைம் சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் மாதிரி ஒருன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் கேலரியிலையும் அது இருக்காது. அந்த மாதிரியான ஃபியூச்சர்

இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட சேட்டை நீங்க பிரைவசியா வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எல்லாத்தோட மொபைல் வாட்ஸ்அப்லயுமே பாத்தீங்கன்னா சேட் பிரைவசியில இல்லைன்னா நாங்க மூணு டாட் கிளிக் பண்ணா எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் சேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சேட்டை அப்படியே ஒரு PDF ஆவோ இல்ல நிறைய டெக்ஸ்டாவோ உங்கள்கிட்ட இருக்க எல்லா சாட்டையுமே, நீங்க என்னென்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்க முடியும். அந்த எக்ஸ்போர்ட் சாட்டும் அவங்களால பண்ண முடியாது. இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப் சாட் அட்வான்ஸ் பிரைவசியில இது பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுல நீங்க ஆன் பண்ணி வைக்கிறதுனால அவங்களால மெட்டா AI எதையுமே யூஸ் பண்ண முடியாது. மெட்டா AI மூலியமா இமேஜ் ஜென்ரேஷனோ இல்ல கண்டென்ட் ஜென்ரேஷனோ இந்த மாதிரி என்ன விஷயம் வந்திருக்கோ அது எதையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த அட்வான்ஸ் சாட் பிரைவசியில கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில துவாக்கறேன் கூட. உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேரில் போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவித்த உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால் கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சூப்பர் மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லது ஓகே நீங்கள் சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோன எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை, அதாவது பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். இதனைத் தொடர்ந்து மக்களே, இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன ஸ்மார்ட் கேஜெட் அப்படிங்கிறத கேட்டுடலாமா? இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான வெப் கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வர லேப்டாப்பில் எல்லாத்துலேயுமே ஹை குவாலிட்டியான கேமராலாம் இருக்குது, அவங்களே இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க, ஃபேஸ்ட் லைட்டோட வச்சு கொடுக்குறாங்க, டுயல் மைக் வருது, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபியூச்சரோட வந்தாலும் இன்னும் பிசி அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கேஜெட்னா இந்த வெப்கேம் தான். இந்த வெப்கேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வாங்காமல் இருந்திருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2000-3000 நிறைய குவாலிட்டியான வெப்கேம்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஹை குவாலிட்டியான வெப்கேம் தான் சொல்ல போகிறேன். இந்த வெப்கேமோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வரும், 2995 ரூபாய். அந்த பட்ஜெட்டில் 1080 pixel உங்களுக்கு ஒரு சாமியான வெப்கேம். இந்த வெப்கேமோட பெயர் என்ன தெரியுமா? லாகிடெக் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியோ 100 ஃபுல் ஹெச்டி வெப்கேம், BRIO 100 போட்டு 100 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்னென்ன சிறப்பான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? வெப்கேம் வாங்குறது எதுக்காகனா, நாம் வந்து ஒருத்தங்கிட்ட பேசுகிறதுக்காக கம்ப்யூட்டரில் அட்டாச் பண்ணி பார்க்கறதுக்காக வாங்குவோம். இது வந்து வீடியோ காலிங் பர்பஸ்க்காக, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக, இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்கோ, இல்லை இந்த செமினார் செஷனோ, இல்லை ஆன்லைன் கோச்சிங்கோ எடுக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதில் முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது கிளாரிட்டி. இதில் வந்து 1080 pixel ஃபுல் கிளாரிட்டி கொடுக்குறாங்க. இதில் ரொம்பவே முக்கியம் ஆட்டோ லைட் பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கேமே நமக்காக லைட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு இருட்டான ரூமில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டை பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பளிச்சுன்னு காட்டுற மாதிரி பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இப்போ வெப்கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கனெக்ட் பண்ணிட்டால் எப்பயுமே வந்து அது ஆன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் நமக்கு எப்படி ப்ரைவசி கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் இன்டர்கேட்டட் ப்ரைவசி ஷட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நீங்கள் நவுத்தி விட்டிங்கன்னா போதும் அந்த வெப்கேமில் இருக்க கேமரா லென்ஸை மறைச்சிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இதிலேயே இன்பில்ட்டாக மைக்கும் இருக்குது. அந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இது கூட குட்டியாக ஒரு எல்இடி இண்டிகேட்டர், ஃபுல் ஹெச்டி லென்ஸ், ப்ரைவசி ஷட்டர். இது வந்து நீங்கள் USB-A கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வகையான கலர்ஸில் வருது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்கேம் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கலாம் மக்களே. லாகிடெக் பிரியோ 100 அப்படிங்கிறது அந்த வெப்கேமோட பெயர், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். டெக் குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் சார்ந்து டெக்னாலஜி சார்ந்து கேட்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறத நீங்கள் மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு தான் நான் எப்படி இன்னும் டெக் குரூவை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால் கருத்துக்கள் இருந்தால் அனுப்புங்க. நிகழ்ச்சியோட கருத்துக்கள் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்புற பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சாங்லாம் பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது, தனித்துவமாக இருக்குது, இதில் வர மியூசிக் நல்லா இருக்குது, லிரிக் நல்லா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லலாம். அதே நம்பர் தான் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். கருத்துக்களை அனுப்புகிறப்ப இல்லை சொல்கிறப்ப பேரை ஊர் பேர் பாடல் பெயரோட சேர்த்து சொல்லுங்கள். அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இணைஞ்சிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வேர்ல்டில் நாம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் டெக்னாலஜியில் நமக்கு இருக்க சந்தேகத்தை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கக்கூடிய தீபிகா ஜெயசேகரன் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, சின்ன சின்ன ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க கூட நாமளும் ஏதாவது கண்டென்ட் எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து அதில் ஆக்டிவாக கண்டென்ட்லாம் ஒர்த்தான கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்படி போடுறதுனால நிறையா ப்ரைவேட் அக்கௌண்ட்லேருந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாற்றி அதில் போட வேண்டியது இருக்குது. இப்போ நம்மளோட ஃபோட்டோ நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் எடுத்து போட்டு அதில் ஃபாலோவர்ஸ் வச்சு இல்லை வேறு ஏதோ ஒரு வகையான ஸ்கேம்ஸ் நம்ம ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன மேம் பண்ணணும்?
2: இதை வந்து இம்பர்சனேஷன் சொல்லுவாங்க, ஒருத்தர் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் மாதிரி பண்ணுவாங்க. இதை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ip@instagram.com நம்ம பண்ண முடியும். நாட் ஓன்லி இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலயுமே ஃபேஸ்புக்ல இருக்கும், தனித்தனியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து cybercrime.gov.in போடலாம். இது இந்தியன் லாக்கு கீழே வரும். இதே வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியான பக்கங்கள்லாம் வந்து US-ல தான் அதோட பேஸ் இருக்கிறதுனால அதுக்குண்டான ஒரு லா இருக்குங்க சார். அதுபடிதான் DMCA-ன்னு சொல்லுவாங்க, அந்த லா படி தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அவங்களோடதுல இருக்கும் சார் டிஜிட்டல் மில்லினியம் காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை US-ல. அதுபடி அதுக்கு கீழே நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு இல்லை, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நீங்க வந்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணாலே அந்த ஆக்டுக்கு கீழே வந்து சீக்கிரமா ரிமூவ் பண்ணிடுவாங்க. என்னன்னா இதுல சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட போட்டோ எடுத்து இது நான் தான் அப்படின்னு

0: சொல்றதுக்கு, இப்போ ஒரு குரூப் போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ரைட்ல இருந்து தேர்ட் பர்சன் நானு, லெப்ட்ல இருந்து ஃபிஃப்த் பர்சன் நானு, இந்த ரெட் கலர் டிஷர்ட் நான் போட்டிருக்கேன், இதுதான் நான் அப்படிங்கிறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் கிரியேட் பண்ணிருக்காங்க, அது என்னோட அக்கௌண்ட் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் கிட்ட. இதை வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அது ஃபேக் அப்படின்ட்டு எடுத்து விட்டுருவாங்க சார்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம், அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு இல்லை உங்கள் ஃபோட்டோ வச்சு யாராவது ஃபேக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். மக்களே தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான் ஒலிகள் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அர்ணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகிறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பெயர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரியான் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு தெரியுமா, உங்களோட லேப்டாப்பை பற்றினது. நிறைய பேர் லேப்டாப்பை வாங்கினதோட சரியா அதுக்கெல்லாம் எதுக்கு மெயின்டெனன்ஸ், அப்படியே இருந்தால் அதுவே நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக விட்டுருங்க. அப்படிலாம் விடக்கூடாது. லேப்டாப்புக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு சில மெயின்டெனன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில். லேப்டாப்பில் மெயின்டெனன்ஸில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக க்ளீன் பண்ணுறது. நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, இந்த லேப்டாப்பை லைட்டாக துணி வச்சு தட்டி விடுறது, அப்படியே ஊது விட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு உங்களோட ஸ்க்ரீனையும் சரி, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விஷயத்தையும் சரி, அதாவது லேப்டாப்பில் இருக்க கீபோர்ட்ஸையும் சரி, க்ளீனிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். அதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே, அந்த மைக்ரோ சொல்யூஷன் ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், அந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணுறதோ, இல்லை ரொம்ப ஈரமான துணியில் க்ளீன் பண்ணுறப்பையோ லேப்டாப்போட ஸ்க்ரீன்ஸ்லையோ இல்லை கீபோர்ட்ஸ்லேயோ ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அப்படி பண்ணாதீங்க. இது இல்லாமல் லேப்டாப்பில் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்போட பேட்ரி. நம்ம எல்லாருமே வந்து நம்ம எப்படி ஃபோனுக்கு பேட்ரிக்கு, ஃபோனோட பேட்ரிக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ, எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ, அதே மாதிரியே வந்து லேப்டாப்போட பேட்ரிக்கும் கொடுக்கணும். ஆனால் லேப்டாப்போட பேட்ரி எல்லாருமே அந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதில்ல, அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, லேப்டாப்போட பேட்ரி நல்லா பல்ஜ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப தூக்கி போட்டுட்டு வேற ஒரு டூப்ளிகேட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட லேப்டாப்புக்கே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த தப்பியும் பண்ணாதீங்க. அடுத்தபடியாக லேப்டாப்போட பேட்டரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, எப்பயுமே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப சார்ஜை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப்போட பேட்டரி லைஃப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் சேர்ந்து வரும். இந்த மாதிரியான தவறுகளும் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் லேப்டாப்போட மெயின்டெனன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்போட லைஃபுமே இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வரும். அதனால் பேட்டரியை பார்த்துக்கிறதும் சரி, க்ளீன் பண்ணுறதும் சரி, இதை ரெகுலராக பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஹீட் ஆகுது அப்படிங்கிறப்பயே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாதீங்க. அதுவுமே உங்கள் லேப்டாப்புக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையாவே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட நான் கிளம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர், பேர் போட்டு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புற மக்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தட்டில் காய்கறி இருந்தால் சத்து கூடும், தினமொரு ஆரோக்கியம் நம்மோடு சேரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: ஸோ இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியை தொடங்கி நல்லா சிறப்பாக சீரும் சிறப்பமாக நடத்துறதுக்காக திவாகர் நான் வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான மாலை வேளையில் உங்களோட பேசிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக வந்துட்டேன். இன்றைக்கி இது வாலிப வயசில் திவாகர் என் கூட தான் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதாவது எனக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா எனக்கு வந்து எதுவுமே ஓட மாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் என்னோடய பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த மியூசிக்கை கேட்டால் தான் உங்களோட ஜாலியாக பேச தோணுது. இன்றைக்கி இது வாலி பாய்ஸ் நிகழ்ச்சியில் திவாகர் உங்கள்கிட்ட என்ன பேச போகிறேன், என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் பள்ளி பருவத்துக்கு இல்லை கல்லூரி பருவத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான தலைப்பில் பேசுகிறதுக்காக நிறைய நேயர்கள் காத்துட்ருப்பீங்க. நீங்கள் யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக பேசலாம். இது வாலி பேசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நானும் அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி உங்களோட பேசுகிறதுக்காக என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து உங்களோட கடந்த கால கல்லூரி இல்லை பள்ளி பருவத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் கால் பண்ணி பேசணுன்னா இப்போ நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனைத் தொடர்ந்து நிறையா சூப்பரான விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்களும் சரி, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களும் சரி, இந்த நிகழ்ச்சியில் அதாவது இது வாலி பேசு நிகழ்ச்சியில் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் கேட்க மறந்துடாதீங்க. சரி, திவாகர் எங்களை கேட்டிங்க, நீங்கள் வந்து உங்களோட கல்லூரி இல்லை பள்ளி பருவத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். எப்போ எங்களை மட்டும் கேட்குறேன், நீ சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது நான் திரும்ப என்னோடய காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா கடைசி பெஞ்சில் உட்காரத விட்டுட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சிலேருந்து உட்காந்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்குவேன். இந்த டைமாவது வந்து பழைய காலத்தில் பண்ணதை இந்த டைம் பண்ணாமல் இருப்பேன். என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சனோ அந்த தவறுகள்லாம் வந்து இந்த டைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். இதுதான் நான் வந்து என்னோடய கல்லூரி பருவத்துக்கு போனேன் அப்படின்னா பண்ணக்கூடிய முதல் விஷயம். இதுதான் என்னோடய விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லூட்டீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி லூட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்கள்

ஆசிரியர் யாருக்காவது வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு வரப்ப சொல்லாமல் வந்திருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு மக்களே, பாட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாழை பேசு நிகழ்ச்சியில் உங்களுக்காக செமையான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: सुन मिटे सुख पे
1: रुकिवासी
0: मामे नरेरे रे बोरा

0: தக்கத்தின் தக்கச்சுண்டு.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
2: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இத்தனை நாளாக வாகை சுடுவான்னு சொல்லிட்டு இது வாலிபயசுன்னு டக்குன்னு வாயில் வரவே மாட்டேங்குதுங்க. டக்கு டக்குன்னு வாகை சுடுவார் வந்துடுது. அப்படி ஏதாவது சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து குருக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நான் வந்துருக்கேன். இன்றைக்கி உங்களோட ஜாலியாக பேசுறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன தலைப்பு இதுவாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இத்தனை நாளாக வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்து பெரியாளாக இருப்போம். ஒருவேளை நமக்கு வந்து நம்மளோட கடந்த கால கல்லூரி இல்லை வந்து பள்ளி பருவத்துக்கு போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து தலைப்பாக வச்சுருக்கு. இந்த தலைப்பில் இப்போ நம்ம கூட அவங்களோட கடந்த காலத்துக்கு போகிறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் தாதகப்பட்டி ருக்மணியம்மா பேசுறேன்.
5: ருக்மணி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ருக்மணி பட்டி?
6: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும்.
5: சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? சரி, எந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? அதாவது உங்களோட கடந்த காலத்தோட பள்ளி இல்ல கல்லூரி பருவத்துக்கு போற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம்.
6: சரி, பேசலாமா?
5: பேசுங்க.
6: அதாவது பள்ளி பருவங்கிறது கூட எலிமெண்டரி பருவம் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
5: எலிமெண்டரி பருவம் தான் ரொம்ப பிடிக்கும்.
6: ஆமா,
5: ஏன்
6: ஏன்னா அதுலதான் போய் நல்லா மண்ணல்ல விளையாடலாம். அந்த இலைகளை எல்லாம் பொதிச்சு எங்க வீடு உங்க வீடுன்னா அந்த ஒரு பெரிய பாறை இருக்கு எங்க வீட்டு பக்கம். அந்த பாறை மலைப்பாறை ஆட்டம், ஒரே பாறை ஒரே கல்லு. அதுல போய் நாங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்து இது என் வீடு இது உன் வீடு அப்படின்னு தனி தனியா பிரிச்சுட்டு அந்த கிணத்து போட்டு தலைன்னு சொல்லுவாங்க, தண்ணி தலை. அந்த தலைய பறிச்சு அந்த வீட்டை எங்க வீட்டை நாங்க சுத்தம் பண்ணி அப்படி விளையாண்டுட்டு இருப்போம். அப்புறம் டீச்சர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு. அந்த செடியால எப்படி கொடையாட்டம் முடிச்சுட்டு டீச்சர் தான் கொடை பிடிச்சிட்டு போவாங்கன்னு நினைச்சுட்டாங்க. இப்ப நாம பெரியவங்களா ரொம்பதான் தெரியுது, கொடை பிடிச்சிட்டு போறோமா மலையில கூட நினைச்சிட்டு போறோமா கொடை எடுத்துட்டு போகாம அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. இருந்தாலும் அந்த எங்க ஒரு 8-10 வயசுக்குள்ளதான இருக்கும் எலிமெண்ட்ரி. அந்த அந்த ஏஜ்ல நம்ம ஃப்ரீயா போகலாம் வரலாம். அம்மா வந்து அப்பல கேட்க மாட்டாங்க. நல்லா இந்த மண்ணில போய் ஆடிட்டு பள்ளிக்கூடம் போனீங்களா மண்ணில ஆட போனீங்களா இப்படிதான் பேசுவாங்க. அங்க எச்சமா ஒண்ணும் கண்டுக்க மாட்டாரு. எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு, எனக்கு எலிமெண்டரி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே போல ஹைஸ்கூல் லெவல்ல அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு ஸ்டேஜ், வேடிக்கை பாக்குற ஸ்டேஜ். காலேஜ் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், வேடிக்கையா தான் பொழுதுபோக்கு அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் எலிமெண்டரி தான் நம்மள கேட்க மாட்டாங்க, நாம பாட்டுக்கு ஜாலியா விளையாடலாம் விளையாட்டு பிள்ளைகளா தான் இருப்போம்.
5: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி கால் பண்ணி பேசுங்க.
6: நன்றி சாமி, நன்றி நன்றி சாமி, நன்றி.
5: தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போய் அங்கேயே உட்காந்து திரும்ப அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டாங்க நிகழ்காலத்துக்கு. இதே மாதிரி தான் மக்களே இன்றைக்கி வந்து என்ன தலைப்பில் இது வாழி பேசி நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட கடந்த கால கல்லூரி இல்லை பள்ளி பருவத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான், எந்த பருவத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணிவிடுங்க. 9787 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட ஜாலியாக பேசலாம், அதாவது திவாகர் என் கூட ஜாலியாக பேசலாம். இப்போ உங்களுக்காக நம்ம இவர் மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய குக்காணி அப்படிங்கிற பாடல் தான் அந்த மக்களே பாட்டை கேட்டுவாங்க. மறக்காமல் பேசணும்னா கால் பண்ணுங்கள்.

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் ய பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தான சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050784.
1: மிஸ்தான் ய பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது பாலிப வயசு.
2: என்ன இது பாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இந்த
4: அது கூடயே திவாகர் நானும் வந்துட்டேன் உங்களோட பேசுறதுக்காக. இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பில் தான் நானும் குருவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதாவது என்ன தலைப்புனா, உங்களுக்கு கடந்த காலத்தில் இருக்க பள்ளி இல்லை கல்லூரி பருவத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இப்போ வந்து எனக்கு கடந்த காலத்தில் இருக்க ஒரு கல்லூரி இல்லை பள்ளி பருவத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பள்ளி பருவத்துக்கு தான் போகணும்னு நினைப்பேன். ஏன்னா பள்ளி பருவத்தில் எப்படி ருக்குமணி பாட்டிக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ரொம்ப பிடிச்சதோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் செகண்டரியில் படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அங்கே நடந்துச்சுனா அப்போலாம் வந்து ஃபுட்பால் சூப்பராக விளாடுவேன், டான்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆடுவேன். இந்த ஃபுட்பால் டான்ஸ்லலாம் நிறைய ப்ரைஸ் வாங்கினதெல்லாம் அந்த காலம் தான். அந்த காலத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த காலகட்டத்துக்கு போகணும்னு நான் நினைப்பேன். இதே மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது இருந்தது நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ இதை பற்றி நம்மகிட்ட சொல்கிறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். தொகுப்பாளர் திவாகர் அண்ணா அவர்களுக்கும் நமது அன்பு நேர்க்கிணிய மாலை வணக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவன் முதன்முறையை அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி அண்ணா, நன்றி.
5: பள்ளிக்கூட காலத்துக்கு என்ன சொல்றீங்க?
4: அண்ணா, அதான் உங்களோட கடந்த காலத்துக்கு பள்ளி இல்லை கல்லூரி பருவத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
5: வந்து 1982 ரெண்டாவது செட்டு நினைக்கிற ப்ளஸ் டூ
4: என்னங்க
5: வொகேஷனல் குரூப்பில் பெருசாக நான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அறிவு வந்துச்சுனாலும் பேர் சொல்லிக்க மாட்டேன். மக்கப் பண்ணி படித்து பாஸ் பண்ணதில் நானும் என்னுடைய உடன்படுத்த பாருங்க அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான், 18 பேர் படித்ததில் 20 தான் தேர்ச்சி தான், மீதி 16 பேர் தேர்ச்சி பெறவில்லை. இல்ல அதுக்காக குறை சொல்ல, இதுல எப்படி கேட்டீங்கன்னா தேர்ச்சி பாலங்கள்ல தேர்ச்சி பெற்ற நாங்க ரெண்டு பேரும் அப்படி ரொம்ப நல்ல பெரிய நிலையில எல்லாம் வர முடியல வேற. ஆனா அது 16 பேர் பல்வேறு துறையில நிபுணராக வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கை பாடத்தெல்லாம் படிச்சுட்டாங்க.
4: சரி சரிங்கண்ணா, சரி.
5: ஓ, பழைய காலத்துக்கு அப்படி போற மாதிரி இருந்தனா என்ன பண்ணுவோம்னா, அவங்க அந்த தேர்ச்சி விட்டு 16 பேர் நாங்க அமைதியா இது வந்து பார்த்து எங்களை ஓமா ஓமைன்னு பேர்
4: போட்டிருந்தாங்க.
5: ஓமை அமைதியா படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, இதெல்லாம் இப்ப வாசல். ஆனால் அவங்க எல்லாம் படிக்க தவறி விட்டார்கள். இருந்தா நானும் என் நண்பர் பார்த்துட்டு இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் பாடத்துல நீ ஓமை எனக்கா சொல்றேன் இது பண்றேன்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாம் பாஸ் பண்றதுக்கு முறைகள் சொல்றீங்க சொல்லி கொடுப்போம் சரிங்களா.
4: பாதிட்டு கேட்டு போயிருவேன் அப்படிங்கிறாங்க அவங்க அந்த அளவுக்கு அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க.
5: என்ன பேசுறேன் போட்டு வாங்கினாலும் அந்த கண்ணாடியில் முகத்தை பாக்குறோம். குறைஞ்சபட்ச விலை போட்டு வாங்கினா அதுதான் பாக்குறோம். இதே போதும்.
4: சூப்பர் சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
5: பழைய காலத்துக்கு போனா அவங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி வச்சு இந்த ரெண்டு பேர் ஓமைன்னு சொன்னாங்களா, அவங்க எல்லாம் அவங்களை தேர்ச்சி வர வச்சிருப்போம். 16 பேர் நூத்துக்கு ஒரு பாஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அதான் அந்த காலத்துல செய்ய தவறிட்டாங்க. மேல போனா அது செய்வோம் அவ்வளவுதான்.
4: ஒரு ஒரு அதான் ஒரு கற்பனை தானா, ஒரு வேளை நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை கேள்வி தான். இருந்தாலும் பரவாயில்லண்ணா, சூப்பரா சொன்னீங்க. அவங்களுக்காக நீங்க வந்து போய் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மனசு தானா? ரொம்ப நன்றி அண்ணா. அதாவது திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவனை கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் விளையாடல, சூப்பரா சொன்னாரு. இந்த தலைப்புல செம்மையா பேசினீங்கன்னா எனக்கு ஒரு கடந்த காலத்துல போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் இதை பண்ணுவேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா தேர்ச்சி பெற வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல மனசோட சொல்லிட்டு போயிருக்காரு. சூப்பரண்ணா, வேற லெவல். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சொன்ன

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் கூட பேசுறதுக்காக உங்களோட குருவன் வந்திருக்கேன். ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸோட பேசியிருப்போம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை சேலத்துக்காக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. சேலத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குது, முக்கியமான ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படின்னா அதை போயிட்டு கவர் பண்ணிட்டு அன்னைக்கே அப்டேட் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் புதுசு புதுசாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, என்னென்ன புதிய விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்பவே அப்டேட்டிவாக வந்து கொடுக்குறவர் தான் நம்ம சேலம் பேஜ்கான கிரியேட்டர் நம்ம கோவிந்த் ப்ரோ. ஸோ இவர் தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
4: சேலம்ல ஏதாச்சும் நியூவா ஏதாச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா நான் அப்போ சும்மா ஒரு போஸ்ட் மாதிரி அது ஒரு ஹாபிட்டா வச்சிருந்தேன். சின்ன சின்ன போஸ்டா போட்டுட்டு இருப்பேன். ரீச் ஆகும் இல்ல ஆகாது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லாம் எப்படி இப்போ நம்ம போட்டோ போடுறோம் இல்லை ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு சேலம் பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணது.
3: சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ண பேஜ் இப்போ வந்துட்டு சேலத்தோட ஒரு முக்கியமான பேஜாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கோவிந்த் ப்ரோ இருக்கிறாருல்ல சேலம் பேஜ்க்கான கிரியேட்டர், இவர் சேலமில் நடக்கிற நிறைய விஷயங்களை ரெகுலராக டே டு லைஃப்பில் அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ இவரோட பேஜில் சேலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்ல நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்ட வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
1: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
5: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
6: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
7: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர் பேசுகிறாரு அப்படின்னா, சேலம் பேஜ் இந்த பேஜ்கான சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கோவிந்த் பிரதர் தான் பேசுகிறாரு. ஸோ வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் 2 மணி நேரம் ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுவோம்ல. ஸோ இன்னைக்கு அப்படிலாம் இல்லாமல் சோஷியல் மீடியா கிரியேட்டரோட நம்ம 1 மணி நேரம் அப்படியே வந்து பேச போகிறோம். கோவிந்த் ப்ரோ, நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லும் போது நான் முன்னாடியே சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே, ஐ மீன் அந்த படிக்கிற காலத்துல நீங்களாம் சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா ப்ரோ?
4: இல்லை, நான் ஒர்க் பண்ணி வெளியே வர டைம் கரெக்டாக.
3: சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை பார்ட் டைமாக பார்த்துட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ?
4: இப்போ வந்து ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை, நீ வந்து சேஃபாக ஒரு ஜாபுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் வந்து பெருசாக கிடைக்காது. ஐ மீன் சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே அப்போஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபேமிலியில் எப்படி பிரதர் இருக்குது? ஏன்னா நீங்கள் ஃபுல் டைமாக இறங்கி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருக்குது உங்களுக்கு?
4: ஆக்சுவலி எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான், சும்மா வீடியோ அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. ஆக்சுவலி நான் அப்புறம் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால ஓகே ஏதோ பண்ணுறான்.
3: சூப்பர்,
4: ஓகே அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும்ல.
3: ஓகே ஓகே பிரதர், நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க

0: ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த சோஷியல் மீடியா பேஜில் ஒரு சில போஸ்ட்டு தான் போட்டுட்ருப்பேன், ரெகுலராக போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரியான கண்டென்ட்ஸை ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க பிரதர்?
1: ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போடுற மாதிரி தான். அதுக்கு மேலே தான் வந்து அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா போஸ்ட் மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மாதிரியே இன்ஸ்டாகிராமும் வளர்ந்தது. அப்புறம் ரீல்ஸுன்னு டிக்டாக் பேன் பண்ணதும் ரீல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் இப்போது நம்ம பார்க்குறோம்ல, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வேறு ஊரில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, வேறு ஊரில் போட்டு நல்லாயிருக்கும், நல்ல ரீச் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும், சரி ஓகே நம்மளும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இது பண்ணிட்டு தான்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆனால் நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போது சேலத்தோட ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது அப்படின்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் சேலம் சார்ந்த நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணி உங்களோட பேஜில் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் புதுசாக பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட பேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறாங்க, அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும், நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்ல ரீச் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோவிந்த் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அவரும் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: அதாவது நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் அப்படின்ற ஒரு ஜாலியாக வீடியோ எடுத்து போடுறாரு அவருக்கு நிறைய அமௌண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ காமனாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, அதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா கிரியேட்டராக நம்ம கோவிந்த் ப்ரோ தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிகிட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் சேலம் பேஜ் இந்த பேஜில் நிறைய கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ ஆஸ் அ கிரியேட்டரா இல்லைனா அந்த பேஜோட அட்மினா, உங்களுக்கு எந்த கண்டென்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது, எந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கு?
4: ஆக்சுவலி வந்துட்டு இந்த தொப்பூர் இருக்குல்ல, அப்போது ஒரு பாலை வேலையாயிட்டு இருக்கேன். அது வந்து நான் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டேன். அதை பார்த்து நிறைய அஃபிஷியல் கால் பண்ணாங்க, நல்லாயிருக்கு,
3: சூப்பர்
4: அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூரிய சோசியல் மீடியாவில் போட்டு அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுறது, வியூஸ் போகும், ஒரு 1 மில்லியன் தான் போச்சு. ஆனால் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய டெக்ஸ்ட் பண்ணாங்க, இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு சோசியல் மீடியா போட்டு இவ்வளோ அளவுக்கு போகுது அப்படின்னும் போது ஓகே பரவாயில்ல.
3: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்க ஏதாவது கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் கண்டென்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சில பேர் வந்து மெயில் இடத்துலேருந்து கால் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அப்ரிஷியேஷன்லாம் கிடைக்கும் பொழுது அப்போ கிடைக்கும் பாருங்கள், ஒரு சந்தோஷம் வேறு லெவலில் வந்துருக்கும். எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டரும் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். கோவிந்த் ப்ரோ, அதே மாதிரி இப்போது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போது உங்கள் சோஷியல் மீடியா ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப நடந்த ஒரு ஃபன்னான மூமெண்ட் இல்லைன்னா ஃபன்னான விஷயம்லாம் நடந்திருக்கும்ல, அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன ப்ரோ?
4: ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது ஒரு டீம் இருந்தாங்க, ஆக்சுவலி நல்லா தான் பண்ணோம் அவங்க, ஓகே
3: சொல்லிட்டு
4: அந்த மாதிரி தான். இப்பயும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஓகே, அது சரி வரலன்னா உடனே நம்ம அதுக்காக நம்ம ஃபீல்டே அவுட் அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணுமோ அதை தான் பார்க்கணும்.
3: ஓகே ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் ஒரு சில பேருக்கு வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் டீமாக சேர்ந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் டீம்லாம் பில்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்டே நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்ன அது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி, கிரேட் 1, 2, 3 அண்ட் 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: ப்ரீ கேஜிக்கு டோபிள் மேஜிக் போட்டியும், எல்கேஜிக்கு ஆக்டிட் அவுட் போட்டியும், யுகேஜிக்கு ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும், மற்றும் கிரேட் 4 இமேஜின் ரோட் கிரியேட் பென்ய ஸ்டோரி என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை, சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், சேலம்.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
5: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஒரு மணி நேரம் பேசிகிட்ருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கோவிந்த் ப்ரோ தான் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவர் சேலமில் நடக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய ஈவெண்ட்ஸு, நிறைய புது புதுசாக வரும் இல்லை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு நடந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷன், அதை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சேலம் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போடுறீங்க. சேலத்தில் நிறைய இடங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்களே, இப்போது ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக நீங்கள் சொல்லுங்கள், சேலத்தில் உங்களுக்கு இருக்கிற ஃபேமஸான ஒரு பிளேஸ், க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிற ஒரு பிளேஸ்னால் என்ன சொல்வீங்க பிரதர்? இப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு ஏற்காடு பிடிக்கும், தட்டுவிட செட்டு பிடிக்கும், அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள்.
8: இடத்த சொல்கிறீங்களா இல்லை
0: நார்மலா இருக்கும்
8: ஒரு மரியாதை இருக்கும். நிறைய பேர் கோயம்புத்தூர் சைடு மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்க ஓகே தான், ஆனால் நம்ம ஊரும் அந்த இது மாதிரி தான்.
0: ஆமாம் ஆமாம் ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் காலையில் கண்டக்டரில் ஆரம்பித்து எல்லாரும் மேலே வாங்க, முன்னாடி போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட்லாம் பண்ணுவாங்க.
8: ஆ, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற ஊரில் அப்படி இருக்குமான்னு தெரியல.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ, உங்ககிட்ட நான் சேலத்தில் ஏதாவது ஒரு ஃபேமஸான இருக்கிற பிளேஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு சேலம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சேலம் மக்கள்லாம் அன்பாலேயே வந்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. நிஜமாலுமே நம்ம வெளியூர்லாம் போய் தங்கி இருந்துட்டு நம்ம சேலத்துக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் வந்து தெரியும். எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி கைண்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்துருப்பாங்க. ஸோ நம்ம சப்போர்ட் வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கான சப்போர்ட் அப்படின்றது எப்பயுமே கிடைச்சிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிறந்த ஊர், நம்ம சொந்த ஊர் சேலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கோவிந்த் ப்ரோவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரும் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே சொல்கிறதுக்காக நம்ம கூட அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: காய்கறியை சாப்பிட்டால் சத்துக்கள் சேரும், உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா சேலம் பேஜ், இந்த பேஜ்க்கான கோவிந்த் பிரதர் தான். அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. சேலம் சார்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ. நீங்கள் சோஷியல் மீடியா கிரியேட்டராக சேலத்தை நிறைய டைம் வந்து சுற்றி வந்திருப்பீங்க. சேலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா எது ப்ரோ சொல்வீங்க?
3: ஆக்சுவலி ஃபுட்டு நிறைய பேர் வந்து நான்வெஜ்னா மதுரை தான் அப்படி சொல்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் நான்வெஜ் நல்லா தான் இருக்கும்.
0: செவ்வாய்ப்பேட்டையில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
3: செவ்வாய்ப்பேட்டை நிறைய சின்ன சின்ன கடை தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் நான்வெஜ். நிறைய பேர் மதுரையில் நல்லாயிருக்கு, இப்போ தமிழ்நாடுனா மதுரையில் தான் வந்து நான்வெஜ் நல்லாயிருக்கும் அங்கேயும் நல்லாயிருக்கு, ஆனால் சேலம்லேயும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் நான்வெஜ்.
0: இப்போ மதுரையெலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க இங்கே வந்து சாப்பிட்டு சொல்லுங்க.
3: சாப்பிட்டு பார்த்து சொன்னால் ஓகே தான். நீங்கள் வெளியில் போய் எங்கேயாவது இப்போ வெளியில் போய் சாப்பிட்டு திரும்ப நம்ம ஊருக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் இருக்கும்.
0: ஆமாம், அது காமனாக எல்லாருக்கும் இருக்கும்ல.
3: கமலா இருக்கும் இருந்தாலும் உண்மையாவே நம்ம ஊர்ல நான்வெஜ் நல்லா இருக்கும்
0: கண்டிப்பாக.

0: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்துட்டு 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லுவோம் ப்ரோ. ஏன் அப்படின்னா இப்போது எல்லா ஊர்லேயுமே சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். மற்ற ஊரை கம்பேர் பண்ணும் போது சேலத்தில் ஒரு படி மேலே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த சொல்லலாம். குறிப்பாக அந்த நைட் டைமில் தோசை கடைலாம் நிறையா இருக்கும்ல, அந்த செவாப்பட்டை சைடு இல்லைன்னா அஸ்தம்பட்டி சைடில் தோசை கடைலாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் அல்டிமேட்டாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரோட்டாவுக்கு பேர் போன கடைகளும் நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிரதர். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டரா நீங்க சேலமை நிறைய வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்ஸை சேலத்துல இருந்து எடுத்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. இப்போ அஸ் எ சோஷியல் மீடியா கிரியேட்டரா நீங்க சொல்லுங்க, முன்னாடி இருந்த சேலத்துக்கும் இப்போ இருக்கிற சேலத்துக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு, எப்படி மாறி இருக்கு நம்ம சேலம்?
1: ஆக்சுவலி சேலம் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாயிருக்கு. 5 இயர்ஸ் இல்லை, ஒரு 7 இயர்ஸ்க்கு ஆக்சுவலி நல்லா டெவலப் ஆகிருந்தது. பாலம் நிறைய வந்து ஒரு ஐக்கானா மாற்றி கொடுத்துருக்காங்க.
0: சேலத்தில் இங்கேருந்து இங்கே போனால் அங்கே ஒரு பாலம், பாலம் அங்கே போன பாலம்,
1: சேலம்ன்றதே பாலம் நேம் மாற்றிடுவாங்க போல, அந்தளவுக்கு நிறைய வளர்ந்துருக்கு. அப்புறம் இப்பயுமே நிறைய அந்த பூங்கா இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லது தான். ஆனால் இன்னும் நிறையா டெவலப் ஆகணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சேலம் வந்துட்டு முன்னே இருந்ததை விட இப்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கண்ணாட வந்து பார்க்குறேன். நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தாங்க, சேலமாக அது பாலமானே வந்து தெரியாது. ஒரு 2 பாலம் ஏறி இறங்கினோம் அப்படின்னா வேறு ஒரு இடத்துக்கே வந்து போயிடலாம். அந்தளவுக்கு சேலம் அப்படின்றது பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் நம்ம கோவிந்த் ப்ரோ அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் நம்மளுமே வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் சம ட்ரெண்டிங்கான விஷயங்களை கேட்டிருப்பீங்க, அடுத்த ஒரு மணி நேரம் சோஷியல் மீடியா ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உடல் ரீதியாக என்ன குறையாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில் நான் கல்வி ரீதியாக உயர்ந்து நிற்கிறது அப்படின்றது ஒரு கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்களோட வாழ்க்கையிலிருந்து உருக்கமான ஒரு பதிவாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்திய அளவில் ஆங்கிலத்தில் வந்து முனைவர் பட்சம் பெற்ற முதல் திருநங்கை பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜென்சியை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் இவங்க கூட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ் பன்னீர்லேயும். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் வந்து பலவிதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாழ்க்கையே வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்போது எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள்லயே. ஸோ அந்த மாதிரி தான் ஜென்சி அவங்களோட வாழ்க்கையுமே வந்து சின்ன வயசுல இருந்தே பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு கல்வியில வந்து உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. ஸோ ஜென்சி திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறமைசாலியாக தான் இருந்திருக்காங்க. அதுவும் இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஏ எம்ஏ அதுக்கப்புறம் எம்ஃபில் இதெல்லாமே படிக்கிறாங்க. எம்ஃபில் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிஹெச்டி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ டாக்டரேட் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சென்னைக்கு வராங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான காலேஜில் வந்து படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதே காலேஜில் வந்து ஆங்கிலத்துறையில் வந்து துணை பேராசிரியராக வந்து பொறுப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேசுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்திய அளவில் ஆங்கிலத்தில் வந்து முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜென்சி. ஸோ இவங்களோட வாழ்க்கை வந்து 6 வயசுல இருக்கும் போதே வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பிறப்பால் ஒரு பையனாக இருந்தாலும் வளரும் போது பெண் உணர்வு அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலே வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே வந்து தவறாக பேசுறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்கு. ஸோ இன்னமுமே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டால், அதுவும் இவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லும்போது அதை கேட்கறதுக்கே வந்து நம்மளுடைய கண்கள்லேருந்து அந்த கண்ணீர் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் அவங்கள உடல் அளவால் வந்து எல்லாருமே வந்து குறை சொல்ல ஆரம்பித்தாலும், நான் வந்து என்னோட படிப்பால் நான் வந்து எல்லாருமே வந்து வாயடைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்சி மாதிரி இருங்க, ஸோ அந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததையும் தாண்டி காலேஜில் வந்து கோல்டு மெடலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜென்சி அவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. ஜென்சி ஸ்கூல் காலேஜ் இல்லாமல் வந்து அங்கே திருத்தணியில் படிக்கும் போது அவங்களோட அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஆனால் காலேஜ் படிக்கும் போது சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய அம்மா வந்து தவறிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் டைமாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்லையும் கூட எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எது வேணால் விட்டு கொடுக்கலாம், ஆனால் கல்வியை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்வியை வந்து பிடிச்சி அவங்க வளர்ந்துருக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க ஜென்சி. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பல இழப்புகள் வரும், அதை எல்லாத்தையுமே கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜென்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் என்னோட காதுகளில் ஒழிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, உடல் ரீதியாக என்ன வந்து குறைவாக பார்க்குறவங்க மத்தியில் கல்வி ரீதியாக நான் உயர்ந்து நிற்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னமுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்னால எல்லாருமே வந்து தவறான பார்வைகள் இன்னும் இருக்கா அப்படின்றதா என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் பேசுறேன் நேரிலே.
3: Yo MC, what man? Your mama's been calling.
4: We all live and die for one thing, that is our identity.

பார்த்த ஸ்டோரி. ஊரை விட்டு ஊரு போய் உருப்பிட பலி தேடி முட்டி மோதி வாழ்க்கை பாதி. கரைந்தோடி பயந்தோடி உண்மை பல மறைத்தோடி கனவுகள் கரைந்தோடி. I'm so sorry, I feel so sorry. சிறிய பாலகன் சிந்தை கலையினேன் செய்த தவறெல்லாம் தெரிந்து செய்யவில்லை சமய சூழலால் செய்ய நேரிட்டேன்.

0: டை ஃபார் ஒன் திங், அது நம்ம அடையாளம்.
1: விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நான் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீரிலே. நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கவிதையை சொல்லலான் இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் எழுதி இருக்கக்கூடிய அந்த கவிதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். பாவேந்தர் பாரதிதாசர் வந்து பெண்களுக்காக பல கவிதைகள் எழுதியிருக்காரு, குறிப்பாக பெண் உரிமை அப்படின்றதுக்காக, பெண்களுடைய உரிமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதை எடுத்துரைக்கிற மாதிரியான கவிதைகள் எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. ஸோ அதுல வந்து சுருக்கமாக வந்து ஒரு கவிதையை சொல்றான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து பெண்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றதையும் மறந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்றத கேட்டுட்டு நடந்து விழுந்து குறைகள் நிறைந்தன. மகளாக பிறந்தது முத்து போல, குடும்பம் உணர்ந்ததில் மதிப்பு அழிந்தது. கைமை மனம் என சொல்லி அடிமைப்படுத்துதல், சமூக சட்டங்கள் பெண்ணை இழிவுபடுத்தின. ஆனால் வரலாறோடு போராடி எழுந்து புது கதிராக பெண்கள் வளர் வாழ வேண்டும். ஸோ இந்த கவிதையின் மூலமா பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் உரிமை என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. பெண்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான கல்வி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. அந்த கல்வி வாய்ப்புகள் வந்து அதிகமாக பெண்கள் எல்லார் மத்தியிலும் இருக்க ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே வந்து முழுமையாக படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழல்களை சமாளிச்சுட்டு படிக்கக்கூடிய பெண்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் சூழல் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது, இந்த சூழ்நிலையால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கல்வி குறைவாக இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா கல்வி குறைவாக இருக்குன்னு சொல்லி அவங்கள மதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாரதியார் அவர்கள் கவிதையின் மூலமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இப்போ வரைக்குமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்றது மட்டும்தான் கேட்கணும். அதாவது பெரியவங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும். இவங்க வந்து தனியாக சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் இப்போ வரைக்குமே இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்ம ஊர்ல இருக்க ஆரம்பிக்குது. இதனாலே வந்து பலவிதமான விஷயங்கள், பலவிதமான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது பெண்களுக்கு. இதெல்லாமே வந்து அப்போவே பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவம், கல்வி, சுதந்திரம் இது எல்லாத்தையும் நம்ம வழங்கணும். ஸோ இதுதான் வந்து பெண்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. புதுசா பெண்கள் வளரணும் அப்படின்னா பெண்கள் சமூகத்திலையும் வந்து குடும்பத்திலையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துக்கிறதுலையும் சரி, எல்லாத்திலையும் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம தான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் அவர்கள். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாம பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக விடுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சிலர் விடுறாங்க, ஒரு சிலர் விடலைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிலர் விடலை அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மனம் மாறி பெண்கள் முழு சுதந்திரத்தோடு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கவிதையின் மூலமாக அதான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நாம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்மணிர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் தான். ஸோ ஆரோக்கியத்தில் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைபாடு அவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள் டே டு டே லைஃப்பில் அவங்க எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறாங்களா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான பிளான்கள் அதாவது அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமா ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய ஆய்வு குறிப்புகள்லாம் வெளியிடுவாங்க இல்லையா, சொந்த மாதிரி நிறைய ஆய்வு குறிப்புகள்லாம் வெளியிடும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் மீட் பண்ணி டாக்டர் 2-3 டைம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் ஆரோக்கியமான விஷயங்கள் கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் செய்யறது இது எல்லாமே வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ நிரந்தரமும் நாம சந்திக்கக்கூடிய பெண்கள் பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு போது அந்த டைம்ல மட்டும்தான் ஆரோக்கியத்தை தேடி ஆரோக்கியமான விஷயங்களை தேடி போறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா பெண்களுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி தான் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதுக்கான தீர்வு எல்லாத்தையுமே தேடி போக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுறதையும் தாண்டி நார்மலா டே டு டே லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை நாட்கள்ல கண்டிப்பா எல்லாருமே வந்து அப்போல இருந்து இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிற்காலத்துல ஏதாவது நமக்கு இன்ஜுரி ஆகும் போதும் சரி அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றது நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா மனநலத்தை தாண்டி பெண்களுக்கு உடல்நலமும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு பெண்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஃபிட்டா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் மன ரீதியாகவும் வலிமையா இருக்க ஆரம்பிப்பாங்க, அதே மாதிரி உடல் ரீதியாகவும் வலிமையா இருப்பாங்க இல்லையா. அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் டக்குன்னு சொல்யூஷன் சொல்லக்கூடியவங்க பெண்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் எல்லா பெண்களும் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது எக்ஸசைஸ் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பா ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இல்லாத பர்சன்ஸ் உமன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் எல்லாம் மேக்ஸிமம் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால எக்ஸசைஸ் பண்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி சத்தான உணவுகள், சத்தான உணவுகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சத்தான உணவுகளை தவிர்க்கிறதுல பெண்கள் தான் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிகமா பெண்களுக்கு கலர்ஃபுல்லான இருக்கக்கூடிய உணவுகள் தான் அவங்களுக்கு தேவையா இருக்குது, ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கட்டும், இதை தான் அதிகமா விரும்புறதுனால பெண்களுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைபாடு ஏற்படுது உடல் ரீதியாகவும் சத்துக்கள் ரீதியாகவும். அதனால ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவுகள் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதே மாதிரி பெண்களோட வாழ்க்கையில இந்த பீரியட்ஸ் டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பெயின் இதெல்லாமே வரதுக்கான காரணங்களா இருக்கும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இப்போ இருக்க காலகட்டத்திலயுமே இருக்க ஆரம்பிக்குது. பெண்கள் அதிகமா தண்ணி குடிக்காததுனால கூட பீரியட்ஸ் டைம்ல அதிகமான பெயின் ஏற்படும் அப்படின்னு சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால டே டு டே லைஃப்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதா இருக்கட்டும், உடற்பயிற்சி, அதிகமான தண்ணீர் குடிக்கிறது இது எல்லாமே வந்து பெண்களுக்கு பிற்காலத்துல விளைவை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேர்களே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா? என்ன
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இப்போ கண்ணம்மா பகுதி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து பேச போறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நேர்களே. சோ இன்னைக்கு நம்ம கூட எந்த கண்ணம்மா வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்ராக்கா. சோ பவித்ராக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபீல்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருந்தோம். எங்க போயிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டியாம்பட்டி. சோ ஆட்டியாம்பட்டிக்கு போயிட்டு அங்க வந்து கடந்த நிகழ்ச்சியில கேட்டிருப்பீங்க சித்ராக்கா. சோ பானிபூரி கடையை வச்சு இப்போ சக்சஸா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சித்ராக்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில வீரபாண்டி இருக்கு இல்லையா, சோ அந்த ஊர்ல இருக்கவங்க யாராச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போதுதான் அந்த இடத்துல பவித்ராக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அப்போ அவங்க கிட்ட பேசும்போது நானும் பேச விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்திருந்தாங்க. சோ அதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். பவித்ராக்கா, இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இப்போ ரீசெண்டா தான் வந்து உங்களோட கணவருக்கு அடிபட்டதுனால வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. அப்போ நீங்க இப்ப வேலைக்கு வந்துட்டீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைக்கு போறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லுங்கக்கா.
6: வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றதுன்னா, உண்மையை சொல்ல போனா பல இது சொல்லுக்கு தான் ஆளாயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் வேலைக்கு போயிடணும், வீட்டில் இருந்துட்டு நமக்கு தேவையில்லாத சொல்லலாம் சொன்ன மாதிரி வாங்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பெண்கள் வெளியே போனால் தான் அவங்களும் ஃப்ரீடமாக இருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருப்பாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்துடும். வெளியே நம்ம போயிட்டோம், ஒரு வேலைக்கு போயிட்டோம், நம்ம வந்து எப்படி சொல்றது, நேர்மையாக தான் வேலைக்கு போகிறோம் பிடிக்கணும், அவங்க அதுவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆயிரும் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இதெல்லாம் உள்ளேயே இருந்து அந்த சொற்கள்லாம் வாங்கக்கூடிய அவசியமும் அவங்களுக்கு ஏற்படாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
5: கண்டிப்பா, ஒரு பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் மாமனார் மாமியார் அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லாமல் தான் இருக்கு. இருந்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சண்டையெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு பெண் வந்து குடும்பத்தை நடத்துறது அப்படின்னும் போது ஏகப்பட்ட சவால் இருக்கும். அதையும் தாண்டி இப்போ கணவருக்கு ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம தான் ஒரு வேலைக்கு போய் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்ணை கட்டி காத்தில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவித்ராக்கா இருந்து இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பவித்ராக்கா, இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டேன், கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு கடையை போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்ததான் என்ன பண்ணலான்ற ஒரு நோக்கம் இருக்குக்கா?
6: இதுக்கப்புறமும் நான் வேலைக்கு தான் போகணும், அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம வேலைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும், அப்புறம் ஒரு ஃபினான்சியல் வாங்கி நம்ம ஒரு சொந்த தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது அமைச்சுக்கணும் நம்ம.
5: சூப்பர்க்கா, உங்களுக்கும் பிளான் இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இது எல்லாருமே யோசிக்கக்கூடியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மொத்த பணத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸாக கொண்டு போகிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சக்ஸஸாக ரன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து செம்மையாக பிளான் பண்ணியிருக்கேங்கக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாம வந்து இன்னைக்கு பவித்ராக்காட்ட பேசலாம். இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு ராஜ்குமார் உங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிற நேர்களே. ஸ்டே டியூன் நேர்களே.

0: காய்கறிகளை தினமும் சாப்பிடுவோம், ஆரோக்கியத்தை அன்போடு காத்திடுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஸோ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருப்பீங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட பேரோட நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த பாடல் டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும், அதுவும் உங்களுடைய பேர் சொல்லி. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. நாம் இணைஞ்சிருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பவித்ராக்கா தான். ஸோ பவித்ராக்கா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவித்ராக்கா, இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேலைக்கும் வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் குழந்தைகளை பாத்துக்கிறீங்க, கணவரை பாத்துக்கிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதெல்லாத்தையும் வச்சு ஃபேமிலியை ஒருத்தங்க வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரன் பண்ணலாம்க்கா?
5: நம்ம வந்துட்டு அதான் ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும். பணம் வந்து அவசியமானது ஃபேமிலிக்கு. குழந்தைங்கள நம்ம வந்துட்டு வேலைக்கு போகணும்னா பிடிச்சுன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ பணம் தான் எல்லாரோட தேவைக்குமே பணம் தான். பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி நம்மளும் நேர்மையாக நடந்துக்கணும். நேர்மையாக சம்பாரித்து சொன்ன மாதிரி நேர்மையாக ஃபேமிலி ரன் பண்ணோம்னா நம்ம குடும்பமும் வந்து ஹாப்பியாக இருக்கும். பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் நம்ம நம்மளோட லைஃப்பை அழகாக நம்ம அமைச்சிக்கலாம்.
4: நீங்களும் உங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் தெரியுது நீங்கள் சொல்கிறதுலேருந்து. ஸோ நிறைய விஷயங்கள் நாம் வந்து இன்னைக்கு பவித்ராக்கா கூட கேட்டுட்ருக்கோம். பவித்ராக்கா நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே வந்து உங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பவித்ராக்கா, கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது பொதுவாக பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்னக்கா?
5: எல்லா பெண்களுக்குன்னா கண்டிப்பாக படிங்க, படித்து ஒரு நல்ல வழியில் போங்க. எந்த ஒரு இதுலேயும் வந்து தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து படிங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஒரு ஜாபுக்கு போங்க, சம்பாரிங்க, அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு உங்களோட கையில் வந்து வருமானம் இருக்கணும். இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் செட்டில், நல்ல ஒரு இதை அமைச்சிக்கலாம், ஹாப்பியாக இருங்க.
4: கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவித்ராக்கா சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். பவித்ராக்கா சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் நான் வேலைக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து ஏதாவது சுச்சுவேஷன் ஏற்பட்டால் மட்டும்தான் அவங்க வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆரம்பத்திலே வந்திருந்தால் நமக்கு இந்த கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ கேட்டுட்டுருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது ரொம்பவே நல்லது, இல்லை வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறது கூட ரொம்பவே நல்லது. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ நேர்களே, நானும் இப்போது இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கவிதை பிடிச்சிருக்கலாம், இல்லை நான் சொன்ன சாதனை பெண் பிடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். ஸோ ஸ்டே டியூன் நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டீஸ்.
1: குருவியும் தண்ணீர் பாத்திரமும் இதுதான் இந்த கதையோட பேரு. வெயில் அதிகமா இருந்த ஒரு நாள் அன்னைக்கு குட்டி குருவி ஒண்ணு தண்ணிய தேடி ரொம்ப இடத்துல அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறமா ஒரு வீட்டு பக்கம் சின்னதா ஒரு பாத்திரத்துல தண்ணி இருந்ததை பார்த்துச்சு. அந்த தண்ணி ஆனா ரொம்ப அடியில இருந்துச்சு. அத குருவி கொஞ்சம் முயற்சி பண்ணா எடுத்து குடிக்கலாம். ஆனா குருவி, அது அடியில இருக்கு, இத போய் யாரு எடுப்பா, ஏற்கனவே நம்ம டயர்டா இருக்கோம், வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் குருவிக்கு யோசனை வந்துச்சு. சே, நம்ம இவ்வளவு தூரம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தோணுதே, ஆல்ரெடி நம்ம டயர்டா தான் இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சோப்பு போய் உட்கார்ந்த குருவிக்கு ஒரு 10 கேப்ல தண்ணி தொட்டி ஒன்று தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தாகத்தை அந்த தண்ணி தொட்டியில போய் தீர்த்துக்குச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்பயுமே நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாமலே விட்டுறக்கூடாது. இப்போ அந்த குருவி அங்கேயே முயற்சி பண்ணி தண்ணியை குடிச்சிருக்கலாம், ஆனா குருவி வந்து முடியாதுன்னு நினைச்சு திருப்பி அதை 2 மடங்கு வேலையா செஞ்சிருக்கு. அங்கிருந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துச்சு, அதுக்கப்புறம் தானே குருவிக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதனால நம்மளும் அப்படி பண்ணக்கூடாது. நம்மளால ஒரு விஷயம் முடியுமா முடியாதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா பிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்
2: பிரணேஷ்.
1: பிரணேஷ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: பிகேஜி.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: பிங்கோ விகேஜ் பேசு.
1: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: அம்மா.
1: அம்மா, சரி, யார் யாரெல்லாம் அவங்க சொல்லுங்க.
2: டோனி, வித்யா, பிரியா, ஜியா, ரிதா.
1: ஓ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரணேஷ் கூட பேசலாம். ஸ்டே டியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததா பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வரத்துக்கு ரெடியா இருக்கு. ஸோ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்ததா நம்ம கூட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் மருத்துவர்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்க போறாங்க. என்ன ஏது அப்படின்றத நம்ம அடுத்ததா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

விஜயதசமி முன்னிட்டு ப்ரீ கேஜி எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டுங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த நாவல் கற்பனை நாவல் கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து நேர்ல போயிட்டு தங்கிட்டு ஒரு 60 நாட்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவிச்ச உண்மைகள், இது எல்லாத்தையுமே அவருடைய கூர்மையான பார்வையால கைப்பட எழுதுன ஒரு உண்மை நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு நாவல். இன்னைக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு, அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இவர் ரியலாக பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நக்கல் பாணிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஹோட்டல்களில் பொதுவாக இந்தியாவில் வந்து அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் இப்போ அமெரிக்கா போனப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் கிடைக்கிற உணவுகள் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை, ஸோ அவங்க வெளிக்காட்டுற வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய கஷ்டமும் எப்படி இருக்கும், ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க, ஆனால் உண்மையாலும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள். ஸோ அதை நேரில் பார்த்து அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி அங்கே அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அந்த பிரம்மாண்ட வீடுகள், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமை வந்து அவரை வந்து வாட்டி உதச்சிருக்கு. ஸோ இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இல்லை. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஒரு தனிமையால் ஒரு கஷ்டப்படுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்திய உணவகத்தை அவர் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை யார் படிக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாவலை வந்து வாங்கி படிங்க. சுஜாதா அவர்களுடைய 60 அமெரிக்க நாட்கள் அப்படின்ற இந்த புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன உணவுகள் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த ஸ்டொமக் அப்செட் வந்து ஏற்படுது இல்லையா? ஸோ சடனாக வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், இல்லை குழந்தைங்களுக்கு இந்த வயிறு உபசமாக இருக்கும், சாப்பிடவே முடியலன்னுவாங்க. இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுது மேம்?
4: அதுக்கப்புறம் வெளியே வாங்கி தரேன், வீட்டில் வெஜிடபிள்ஸை வாங்கி சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். எந்த வெஜிடபிளையுமே பேரண்ட்ஸை வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களும் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தா அவங்க வளர்கிறாங்க. ஸோ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி கிடையாது. ஸோ எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்ணும், எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்ற மாதிரி மாற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்து எப்படி சொல்கிறது, குக்கிங்கில் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சாப்பாட்டில். ஸோ அதனால் அப்படி மாற்றிக்கலாம். கிட்ஸ் வந்து இனிஷியலி நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறத அவங்க பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் இது பண்ணிக்கிறோம்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ வெளியில் வாங்கி தரக்கூடிய உணவுகள் மூலிமா இந்த ஒரு தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வீட்லேயே ஃபைபர் ரிச்சான காய்கறிகள் மற்றும் ப்ரோட்டீன் ரிச்சான சிக்கன், பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச வகையில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியிலேயே அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அண்ட் அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்டேட்யூண்டாக இருங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 ஏழு மணிலேருந்து 8 வரைக்கும் ஷக்கல்லக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் ஸ்ரீஹர்னி என் கூட அண்ட் இப்போ நமக்காக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாடல்களை கேட்டுட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடலாம் நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு. எதுக்காக அப்படின்னா வீக்கெண்டில் ஒளிபரப்பாகக்கூடிய Top 10 ஷோ நிகழ்ச்சியில் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த பாட்டு இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருங்க. ஸோ இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் அடுத்ததாக பிரணேஷ் நம்ம கூட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பிரணேஷ் கூடயும் நம்ம அடுத்ததாக பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்து

0: 100% சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுடன் மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ்.
1: 60-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள், பிரீமியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பிரத்யேக கார்ப்பரேட் கிஃப்ட் ஹாம்பர்கள்.
0: ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லாம இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான இனிப்புகள்.
1: இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? தீபாவளியா ஸ்பெஷலாக மிஸ்தானை சூஸ் பண்ணுங்க.
0: சேலம் 4 ரோடு, பஞ்சுகாளிப்பட்டி, ஃபேர்லன்ஸ், ராமகிருஷ்ணா ரோட், ஜங்ஷன் மெயின் ரோட் மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு 9843050674.
1: மிஸ்தான் ஏ பிரீமியம் பிராண்ட் பை ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ். ட்ரெடிஷ்னலி ஸ்வீட்ஸ், ஹைஜீனிக்கலி மாடர்ன். பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரணேஷ் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம பிரணேஷ் கூட பேசிடலாமா? பிரணேஷ், நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க? கண்ணாமூச்சல் விளையாடுன்னு சொல்லிட்டீங்க, எங்க போய் ஒளிஞ்சுப்பீங்க?
2: பயங்கர ஸ்பீடா முடிச்சிட்டீங்களே.
1: சரி, யார் சொல்லி கொடுத்தா? 1 2 3 மம்மி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே ஓகே. சரி, வீட்ல உங்களுக்கு யார பிடிக்கும், மம்மியா டாடியா?
2: டாடி.
1: டாடியா?
2: ஏன் சாக்லேட் வாங்கி தருவாரு?
1: சாக்லேட் வாங்கி தருவாரா? ஓகே ஓகே. சரி, ஹோம்வொர்க் எல்லாம் நீங்க வீட்டுக்கு போன உடனே முடிச்சிருவீங்களா இல்ல கொஞ்ச நேரம் ஆகுமா?
2: முடிச்சிருவேன்.
1: அதெல்லாம் எப்பயும் ஒண்ணு முடிச்சிருவேன் அப்படின்றீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, யார் உங்களுக்கு ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நீங்களே எழுதிருவீங்களா? வெரி குட். சரி, வீட்டு பக்கத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது? என்ன பிரணேஷ், என்னையவே கன்ஃபியூஸ் பண்றீங்க, இருக்காங்கன்றீங்க அப்புறம் இல்லைன்றீங்க. சரி ஓகே, நீங்க வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
2: என்ன
1: பிரணேஷ், நான் ஹோம்ஒர்க் பத்தி கேட்டா நீங்க விளையாடுறதுக்கு போயிட்டீங்க. சரி, எப்பதான் ஹோம்ஒர்க் பண்ணி முடிப்பீங்க? தூங்கி எந்திரிச்சுதான்ப்பா பண்ணுவேன், அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டீங்க. சரி ஓகே. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-70-107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சியில என்ன வர காத்திருக்கு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனாவளி அப்பா பப்ளிக் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இங்கிலீஷ் தியேட்டர் அண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட் 2026.
0: ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி, கிரேட் 1, 2, 3 and 4 ஆகிய மாணவர்களுக்கான மாபெரும் போட்டி.
1: ப்ரீ கேஜிக்கு டோபிள் மேஜிக் போட்டியும், எல்கேஜிக்கு ஆக்ட் இட் அவுட் போட்டியும், யுகேஜிக்கு ஷோ டைம் ஸ்டோரிஸ் என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
0: கிரேட் 1 பப்பட்ஸ்க்கு மலை ஸ்டோரி டெல்லிங் வித் பப்பட் போட்டியும், கிரேட் 2 மை ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் எலோகேஷன் ஸ்பீக் டு இன்ஸ்பயர் போட்டியும், கிரேட் 3 ஒன் வாய்ஸ் ஒன் ஸ்டோரி மோனோலாக் போட்டியும் மற்றும் கிரேட் 4 இமேஜின் ரோட் கிரியேட் பென்னிய ஸ்டோரி என்ற போட்டியும் நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் அக்டோபர் 15 வியாழக்கிழமை, சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், சேலம். ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா?
3: என்னது?
2: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயனா என்னன்னே தெரியாதான்.
3: ஏன் அவ்வளவு தெரியசாலியா?
2: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: ஐயோ ராமா,

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி எங்கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரணேஷ் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தாரு. அதோட பிரணேஷ் கூட பேசினதால இன்னைக்கு நாள் ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. அண்ட் அதே ஜாலி வைப்ஸோட நான் குழந்தைங்களுக்காக ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி எதுக்கு யூஸ் ஆகும்னா, குழந்தைங்க எனக்குலாம் பசிக்கல, எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பசியை தூண்டுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பை பண்ணும். பசியே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட பசியை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் புதினால இருக்கு. ஸோ அதனால புதினாவை நம்ம சட்னியா மாத்தி கொடுக்கும் போது அது அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பசியையும் அதிகமா தூண்டும். சரி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் புதினா இலை 1 கப்பு நல்லா பிச்சு போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி இலை 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, புளி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. அடுத்ததா தாளிக்க எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. கேட்டிங்களா எவ்வளோ சிம்பிளான இன்கிரீடியன்ஸ்? இந்த சிம்பிளான பொருளை வச்சு சூப்பரான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் புதினா கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார்ல புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி புளி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மையிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டா குறகுறன்னு இருக்கும், ஏன்னா இலைகள் இல்லை. இப்போ அது கூட ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் வந்து எப்படி தாளிக்கிறதுக்கு சூடாகிற மாதிரி இருந்தா பத்தாது. இதுக்கு வந்து பயங்கரமா எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், ஏன்னா நம்ம இதை வதக்க போறது இல்ல. வதக்கிறது வேற ஒரு ஸ்டைல், இது வேற ஒரு ஸ்டைல். சோ பசிய தூண்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டைல தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி சூடானதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுட்டு அப்படியே கொட்டிடணும். சோ இப்ப சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி எதை வேணா பேர் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த விஷயம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதோட செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க சோனா எஃப்எம்மோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707. அதோட இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: காய்கறிகள் தினமும் உணவில் இருக்கட்டும், நம் ஆரோக்கியம் என்றும் சிறக்கட்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எப்பவும் போல சூப்பராக இருக்குங்க. மணி 8 உங்களோட தருணம் வந்தாச்சு, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. ஆப்பிரிக்கா அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருது வெப்பமான காலநிலையும் பரந்த பாலைவனங்களும் தான். ஆனால் ஆப்பிரிக்காலேயே குளிர்காலத்தில் பனிப்பொழிவை காணக்கூடிய ஒரு அழகான நகரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த நகரத்தோட பேர் தாங்க இஃப்ரேன். மொராக்கோ நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் குவிட்டி சுவிட்சர்லாந்து அப்படின்னுமே அழைக்கப்படுது. முதல்ல இந்த நகரம் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இஃப்ரேன் வடக்கு மொராக்கோவோட மத்திய அட்லஸ் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலேருந்து சுமாராக 1665 உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே குளிர்ச்சியான காலநிலை நிலவுதுங்க. குளிர்காலத்தில் பனிப்பொழிவும் ஏற்படுது. இதனால் மொராக்கோவோட முக்கியமான மலை சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இஃப்ரேன் மலை இருக்குங்க. சிறைநேயர்களே, இந்த நகரத்துக்கு ஏன் குட்டி சுவிட்சர்லாந்து அப்படின்ற பேர் வந்ததுன்னு தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய குளிர்ச்சியான காலநிலை, பனிப்பொழிவு, மரங்கள் நிறைந்த சாலைகள் மற்றும் ஐரோப்பிய பாணியிலான வீடுகள், இது எல்லாமே சுவிட்சர்லாந்தை நினைவுபடுத்துது. இதனாலேயே இந்த நகரத்துக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. 1926 வருஷம் பிரெஞ்சு நிர்வாகத்தால் நவீன நகரமான இஃப்ரேன் உருவாக்கப்பட்டது. கோடை காலத்தில் வெப்பத்திலிருந்து விடுபட்டு ஓய்வெடுக்கிறதுக்கான மலைநகரமாக இது திட்டமிடப்பட்டதுங்க. தோட்டங்கள், வளைந்து செல்லக்கூடிய சாலைகள் மற்றும் அழகான வீடுகள் அப்படின்னு இந்த நகரம் தனித்துவமான வடிவமைப்பை பெற்றதுங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இஃப்ரேனை சுற்றி அழகான ஏரிகள், நீரூற்றுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காடுகள் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய டயட் இஃபர் ஏரி உயரத்தில் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு பிரபலமான இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய காடுகளில் அட்லஸ் திடார் மரங்களையும் பார்க்க முடியும். பார்பர் மக்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை குரங்குகளும் இந்த பகுதியோட வனப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கு. இயற்கை சூழலும் வனவிலங்குகளும் இணைஞ்சு இந்த நகரத்தோட அழகை அதிகரிக்குதுங்க. நேர்களை இன்னொரு வியப்பான விஷயம், 1935 வருஷம் பிப்ரவரி 11 இஃப்ரேனில் -23.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. ஆப்பிரிக்க கண்டத்திலையும் அரபு உலகத்திலையும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலையாக இது குறிப்பிடப்படுதுங்க. இன்னைக்கு இஃப்ரேன் சுற்றுலா, கல்வி, நிர்வாகத்தோட முக்கிய மையமாகவுமே திகழுது. இங்கே இருக்கக்கூடிய அல் அகாவைன் பல்கலைக்கழகம் நகரத்தோட கல்வி வளர்ச்சிக்கு பங்களிக்குது. நேர்களே, இயற்கையோட அழகு அப்படின்றது ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. வெப்பமான ஆப்பிரிக்க கண்டத்துலேயும் பனி படர்ந்த மலைகள்லேயும் குளிர்ச்சியான நகரங்கள்லேயும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கான இஃப்ரேன் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்குது. இயற்கையை ரசிக்கலாம், அதோட வளங்களை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே, சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காடுக்கு நேற்று போயிருந்தேங்க. அப்படி வந்து போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேலே ஒரு 4-5 bend போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்புன்னு குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு குளிரே இல்லை மேலே போனதுக்கப்புறம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னப்பா ஏற்காடு வந்திருக்கோம், நம்ம சேலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கே, கீழே இருக்கிற மாதிரியே, மலைப்பகுதி மாதிரியே தெரியலையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், காலையிலேயே வந்துட்டு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு அங்கே வந்துட்டு பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும்போது தான் சந்துரு அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட வந்துட்டு நான் பேசியிருந்தேங்க. அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வனவிலங்கு பிரச்சனைகளை பற்றியுமே முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் மக்கள் அத்தியாவசியமாக என்னென்ன வேலைக்கு போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம். என் பேர் சந்துரு.
4: சந்துரு, நீங்கள் எந்த கிராமம்?
5: வாழவந்தி கிராமம்.
4: எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க?
5: நான் இங்கே ஒரு 15 வருஷமா இருக்கேன்.
4: இங்கே என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுறாங்க?
5: இங்கே பார்த்தீங்கன்னா காபி, மிளகு, சாரியம், தேக்கு, இந்த மாதிரி எல்லா பொருளுமே வந்து விவசாயம் பண்ணுறாங்க.
4: இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு வராங்க?
5: இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ரெசார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெசார்ட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா காபி பழம் பறிக்க போகிறாங்க.
4: அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்குமா?
5: அது வந்து போதுமானதாக இருக்குன்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு கிடையாது. சும்மா ஒரு வாழ்வாதாரத்துக்காக அவங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்.
4: இப்போ நைட் டைமில் வந்துட்டு ஏற்காடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா?
5: இங்கே வனவிலங்கு பிரச்சனைன்னு பார்த்தா கொஞ்சம் காட்டு எருமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்து பத்திரமா இருக்கிறது நம்ம சேஃப்டி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே இருக்குது இல்லை அப்படின்னு நமக்கு எங்கேயே தெரியும். அதை நம்ம சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். வனவிலங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கும் ஓரளவுக்கு இருப்பாங்க. ரொம்ப சேஃப்டிலாம் சொல்ல முடியாது, இங்கே இப்போ சேஃப்டி இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. கீழே இறங்குறேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ஆமாம். காட்டெருமைங்கிறது வந்து கொஞ்சம்
4: கிராமங்களுக்குள்ளேயும் காட்டெருமை வருதுங்களா?
5: ஆ, கிராமங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காட்டெருமை தொல்லைங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக கிராமங்களில் வந்து காட்டெருமை இருக்குது. அது வந்து கொஞ்சம் அன்டைமில் போகக்கூடாது. ஸோ சேஃப்டியாக வெளிச்சம் இருக்கும் போது பார்த்தா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது.
4: ரொம்ப நன்றி.
5: ரொம்ப நன்றி.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு சந்துரு அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் செம்மனத்தம் பகுதியை சேர்ந்த சின்னத்தாய் அப்படின்ற ஒரு அக்கா ரொம்ப அருமையாக ஒரு தாலாட்டு பாடல், அதாவது கடவுளுக்கான தாலாட்டு பாடலை பாடி காட்டினாங்க. அந்த பாடலை நான் கேட்டு ரசித்தேன். நீங்களும் கேட்கணும் இல்லையா? ஏதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

உனக்கு காலான காலுகள்லாம், உனக்கு காண்டா நல்லா மணிவிளக்கு.

உனக்கு ஓடி வருங்காலுகள்லாம் அம்மா ஒரு பணத்தை போஞ்சலங்கு. உனக்கு தகுந்து வருங்காலுகள்லாம் அம்மா உனக்கு தங்கத்தில போஞ்சலங்கு. உனக்கு ஆயிரங்கள் மண்டகுமா உனக்கு அழியாத கோபிருமாய். அம்மா ஊத்தி உனக்கு இரும்பெறாத மண்டகுமா உனக்கு இழந்து வரும் கோபிருமாய்.

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க இருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயனா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலி என்ன?
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,
0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
4: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
4: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
4: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
4: முன்பதிவிற்கு 9962727

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையோட ஒவ்வொரு காலை பொழுதையும் அழகாக்குறது பறவைகளோட இனிமையான குரல்கள் தான். அந்த குரல்களில் தனித்துவமான இசை எழுப்பக்கூடிய ஒரு சின்ன பறவையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அந்த பறவையோட பேர் என்ன தெரியுமா? பாடும் புதர் வானம்பாடி அப்படின்றது தாங்க. பாடும் புதர் வானம்பாடியோட ஆங்கில பெயர் என்ன அப்படின்னா சிங்கிங் புஷ் லார்க் அப்படின்றது தாங்க. 1821 வருஷம் இயற்கையாளர் தாமஸ் ஹார்ஸ்ஃபீல்ட் இந்த பறவையை அறிவியல் ரீதியாக விவரிச்சாரு. ஆஸ்திரேலியாவோட பெரும்பாலான பகுதிகளில், தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகள்லேயும் இந்த பறவையை பார்க்க முடியுங்க. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள்லேயும் அதோட தொடர்புடைய வானம்பாடி வகைகள் இருக்குங்க. நம்ம ஏற்காட்டிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நம்ம சேலம் மாவட்டத்திலையும் இந்த பறவை இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி நேயர்களே, இதோட தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பறவை சின்ன உடலமைப்பையும் ஒப்பீட்டளவில் பெரிய தலையையும் குட்டையான அழகையும் கொண்டது. இதோட இறகுகள் பொதுவாக பழுப்பு மற்றும் செம்பழுப்பு அல்லது மணல் நிறத்தில் இருக்குங்க. இறகுகளில் இருக்கக்கூடிய கோடுகள் புல்வெளிகளும் புதர்களோட மற்ற உயிரினங்களோட பார்வையிலிருந்து மறைஞ்சி வாழ உதவுது. பாடும் புதர் வானம்பாடி திறந்த புல்வெளிகள், புதர் செடிகள் நிறைந்த பகுதிகள், விவசாய நிலங்கள் மற்றும் மணல் திட்டுகள் மாதிரியான இடங்களில் வாழ்ந்துட்டு வருது. இப்போ இதோட சிறப்பான குரலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பறவையோட முக்கியமான சிறப்பு அதோட இனிமையான பாடல் தாங்க. இனப்பெருக்கு காலத்தில் பகல்லையும் இரவுலையும் இதே குரல் எழுப்பும். சில நேரங்களில் தரையிலிருந்து தாழ்வான இடங்களில் உட்கார்ந்து பாடும். அது மட்டும் இல்லாமல் வானத்தில் சிறகடித்தபடி மிதந்துக்கிட்டே தன்னோட பாடலையுமே வெளிப்படுத்துங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மற்ற பறவைகளோட குரல்களை மாதிரியே ஒலிகளையும் தன்னோட பாடலில் கலந்து வெளிப்படுத்துறது தான் இதோட முக்கியமான திறன் அப்படின்னு ஆய்வுகள் குறிப்பிடுதுங்க. இந்த பறவை பெரும்பாலும் தரையில் உணவு தேடுது. புல் விதைகள் மற்றும் சின்ன முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் இதோட முக்கிய உணவாக இருக்குது. இனப்பெருக்க காலத்தில் பூச்சிகளையும் அதிகமாக சாப்பிடுது. வறண்ட பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறது இதோட இன்னொரு சிறப்பம்சமாக இருக்குது. ஆண் பெண் பறவைகள் ரெண்டுமே முட்டைகளை அடைக்காக்குறதுலையும் குஞ்சுகளுக்கு உணவளிக்கிறதுலையும் பங்கெடுக்குதுங்க. நேர்களே, இப்போது இந்த பறவையோட சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தோட மதிப்பீட்டில் குறைந்த அக்கறை கொண்ட இனமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் புல்வெளிகள் மற்றும் இயற்கையான வாழிடங்களை பாதுகாக்கிறது எல்லாமே உயிரினங்களோட எதிர்காலத்துக்கு அவசியமான ஒன்றா இருக்குங்க. இயற்கையோட இசையை ரசிக்கிறதோடு மட்டுமில்லாமல் அந்த இசையை உருவாக்கும் உயிரினங்களையும் பாதுகாக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட தொடர்ந்து அடுத்த பகுதியில் உங்ககிட்ட பேச நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கான பாடல் இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட இயற்கை வளங்கள் நிறைந்த பில்பரா பகுதியில் மலைகளோடையும் இயற்கையோடையும் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்து வந்த பழங்குடி மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, குர்ரமா மக்கள் தாங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் அதரும் தாங்க. நேர்களே, குர்ரமா மக்களோட வாழ்விடத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு ஆஸ்திரேலியாவோட பில்பரா பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹேமஸ்லி மலைத்தொடரோட உயரமான நிலப்பகுதிகள் குர்ரமா மக்களோட பாரம்பரிய நிலங்களோட ஒரு பகுதியாக இருக்குங்க. ஆய்வாளர் நார்மண்ட் இண்டியலோட கணிப்புப்படி இவங்க பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 9600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. இந்த நிலம் இவங்களோட வெறும் வாழ்விடமாக மட்டும் இருக்கலைங்க, இவங்களுடைய பண்பாடு, மரபுகள், சமூக உறவுகள் மற்றும் தலைமுறை அறிவு எல்லாத்தோட இணைஞ்ச அடையாளமாக இருக்குது. சரி நேயர்களே, இவங்களோட மொழியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். குர்மா மொழி பாமானியங்கன் மொழி குடும்பத்தோட யாக்கர்டா மொழி பிரிவை சேர்ந்ததுங்க. இஞ்சி பார்ட்டி மொழியோடையும் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்குது. ஆனால் இந்த மொழி அழியும் அபாயத்தை எதிர்கொண்டிருக்கு. 2002 வருஷம் வெளியான தகவல் படி சுமார் 10 பேர் மட்டும்தான் இந்த மொழியை பேசி வந்ததாக குறிப்பிடப்படுதுங்க. ஒரு மொழி அழியிறது அப்படின்றது வெறும் சொற்கள் மறைகிறது மட்டும் இல்லைங்க, ஒரு சமூகத்தோட பாரம்பரிய அறிவும் அதோட தனித்துவமான உலக பார்வையும் மறையக்கூடிய அபாயம் ஏற்படுறது தான். இப்போ இவங்களோட நில உரிமை போராட்டத்தை தெரிஞ்சுக்கலாமா? பூட்டுக்குண்டி, குர்ரமா மற்றும் பனிக்குரா மக்கள் வெவ்வேறு மொழிக்குழுவை சேர்ந்தவங்க. இருந்தாலும் தங்களுடைய பாரம்பரிய நிலங்களை, அதோட உரிமைகளை அங்கீகரிக்க கோரி இணைஞ்சு செயல்பட்டாங்க. 2015 வருஷம் டிசம்பர் 2 மேற்கு ஆஸ்திரேலியாவில் இவங்களோட பாரம்பரிய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் மீதான உரிமைகள் நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த மக்களோட நிலங்களை நிர்வகிக்கிறதுல PKKP பழங்குடியினர் கழகம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. நேர்களே, குர்ரமா மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் அவசியம். அதே நேரத்தில் பழங்குடி மக்களோட நில உரிமைகள், மொழிகள், பண்பாடு மற்றும் புனிதமான வரலாற்று சின்னங்களும் அதை பாதுகாக்கிறதும் அவ்வளவு முக்கியம். இயற்கையை பாதுகாக்கிறது அப்படின்றது மரங்களையும் மலைகளையும் மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, அதோடு வாழ்ந்து வந்த மக்களோட வரலாற்றையும் அடையாளத்தையும் பாதுகாக்கிறது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களை நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே தோல்விகளும் வரும், வெற்றிகளும் வருங்க. ஆனால் தோல்விகள் தொடர்ந்து வரப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சரி இது நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவோங்க. ஆனால் ஒரு முறை இல்லைங்க, நாலு முறை தோத்த பிறகும் என்னுடைய இலக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது முறையாக முயற்சி பண்ணி அந்த ஐந்தாவது முறையில் தமிழ்நாடு லெவலில் முதலிடம் பிடித்தார். அந்த எந்த ஒரு விஷயத்தில் அவர் யார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. சின்ன வயசில் இருந்தே சிவச்சந்திரன் அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்ததுங்க, ஒரு கனவு. அதாவது ரோட்டில் போகிற போலீஸ் வண்டியை பார்க்கும்போது, அந்த காக்கி சட்டையை பார்க்கும்போது அவர் மனசுக்குள்ளார ஒரு ஸ்பார்க், நாமளும் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவச்சந்திரன் அவர் வந்து நினச்சிருக்கிறாரு. நாமளும் ஒரு போலீஸ் ஆகணும், நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சின்ன வயசில். வளர்ந்த உடனே அவரோட இலக்கும் அதாக தாங்க இருந்தது. இந்தியாவுடைய மிக உயரிய தேர்வான யூபிஎஸ்சி தேர்வு. ஏன்னா ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மலையை கடந்து தாங்க ஆகணும், யூபிஎஸ் அப்படின்ற யூபிஎஸ்சி அப்படின்ற அந்த மலையை. ஆனால் அந்த மலை எவ்வளோ செங்குத்தானது, அதில் எத்தனை பேர் ஏற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் பாதியிலே இறங்கியிருக்கிறாங்க, சில பேர் மட்டும் அந்த மலையை வெற்றிகரமாக ஏறி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இவரும் சிவச்சந்திரன் அவர்களும் முயற்சி பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி படிக்கிறாரு. அந்த யூபிஎஸ்சி புத்தகங்களோடு அவர் உட்கார்ந்தப்ப அந்த காலண்டரில் வருஷங்கள் அப்படியே கடக்க ஆரம்பிச்சுதுங்க. முதல் முயற்சி தோல்வி, இரண்டாவது முயற்சி தோல்வி, மூன்றாவது முயற்சி தோல்வி, நான்காவது முயற்சி தோல்வி. அந்த வெற்றி எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. அந்த இனிய பாடலை

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்தின சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே, சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி, எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். சென்னையை சேர்ந்தவர் சிவச்சந்திரன் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அவரோட வாழ்க்கையில சின்ன வயசுல அவருக்கு வந்து ஒரு கனவு வருதுங்க. கனவு அப்படின்னா மனசுல அவருக்கு தோன்ற ஒரு ஆசை, இப்படி நம்ம ஆகலாம் அப்படின்னு. என்ன ஆசை அப்படின்னா, அந்த ரோட்டில் போலீஸ் வண்டி போகும்போது நாமளும் இதே மாதிரி போலீஸ் ஆகணும், மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பணியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. அப்போ அவர் வளர்ந்ததுக்கப்புறம் யூபிஎஸ்சி அவரோட வாழ்க்கையில் அறிமுகமாகுது. அந்த யூபிஎஸ்சி அப்படின்ற அந்த மலையை கடந்தால் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவியை அடைய முடியுங்க. யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறாரு. ஆனால் எடுத்த உடனே அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சதா அப்படின்னா இல்லைங்க. வருஷங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. முதல் முயற்சி தோல்வி, இரண்டாவது முயற்சி தோல்வி, மூன்றாவது நான்காவது முயற்சியும் தோல்வி. இப்போ இத்தனை தோல்விகள் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி நமக்கு இது செட் ஆகாது, வருடங்கள் போயிருச்சு, நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, நம்மளையும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை வருஷம் படிச்சுட்டே இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளாரே வரும். வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் முதல் தோல்வி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்படி முயற்சி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ரெண்டாவது தோல்வி வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. மூன்றாவது நாலாவது தோல்வி வந்ததுக்கப்புறம் கூட சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் நாலு தோல்வி வந்ததுக்கப்புறம் அடுத்த முயற்சி பண்ணுற அந்த ஒரு கட்ஸ், அது தாங்க வெற்றியாக மாறுது. ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலே என்ன தம்பி இன்னும் படிச்சுட்டு தான் இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கே ஒரு டவுட் வரும், நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம வந்து வேறு எதாவது வேலைக்கு போயிடலாமா அப்படின்லாம் கூட தோணுங்க, ஒரு சோர்வு வரும். ஆனால் சிவசந்திரன் அதை எதையுமே வந்து அவர் கண்டுக்கவே இல்லைங்க. அவருக்கான அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருந்தார். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு சிவசுந்தரன் அவரோட வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சென்னையை சேர்ந்தவர், 4 முறை யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அதில் தோல்வி அடைகிறார். 5வது முறை ஒரு தன்னம்பிக்கையோடு அவர் அந்த தேர்வை எழுதுகிறாருங்க. இவரோட அந்த 5 வருட போராட்டத்தில் அவருக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருந்தது தமிழ்நாடு அரசோட ஒரு திட்டம் தாங்க. அது மூலியமாக தான் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. வழிகாட்டுதல் அவருக்கு வந்து கிடைச்சது. அவரோட பலவீனங்கள் எல்லாமே பலமாக மாறுனுச்சு அப்படின்னு வந்து அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு, நிறைய பேர் இன்றைக்கி யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி பண்ணிகிட்ருப்பாங்க, டிஎன்பிசி தேர்வுக்கு பயிற்சி எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமேயான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது எவ்வளோ படிக்கிறோம், எத்தனை வருடங்கள் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம அந்த விடைத்தாள்களில் எப்படி பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸாம் ஹால் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு அந்த தேர்வு எழுதுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதே மாதிரி அவர் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா, தமிழ்நாடு அரசோட ஒரு திட்டம் மூலியமாக அவர் அந்த எடுத்துக்கிட்ட பயிற்சி. அப்போ தினமும் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தொடர்ந்து தேர்வு எழுதி எழுதி பார்த்த அந்த அனுபவம் அவருக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்குங்க. அதுதான் அவரோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சிவசந்திரன் 4 முயற்சிகளை தாண்டி, அந்த 4 முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் 5வது முயற்சி எடுக்கிறாரு, அதில் வெற்றி பெறாரு. அவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா?
2: என்னது?
1: மைக்கேல் ஜாக்சனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான்.
2: ஏன் அவ்வளவு தெரியசாலியா?
1: இல்ல மச்சான், அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: ஐயோ ராமா,

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்க கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சிவசந்திரன். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் யூபிஎஸ்சி தேர்வுக்கும் தயாராகிற எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அந்த இளைஞர்களுக்கு சொல்கிற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, லைஃப்பில் எப்பயுமே பிளான் பி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். அதாவது யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளில் ரொம்ப ரொம்ப போட்டி அதிகம். அதனால் இதையே நம்பி வாழ்க்கை முழுசாக இருக்காமல் முடங்காமல் பேக்கப்புக்கு ஒரு பிளான் பி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறாருங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. அதே நேரத்தில் அந்த பிளான் ஏவை அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, பிளான் பியோட அந்த ஏவை நோக்கி போக சொல்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சிவசந்திரன். ஏப்ரல் 2025 22 யூபிஎஸ்சி ரிசல்ட் வெளியாகுது. அகில இந்திய அளவில் 1009 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 23வது ரேங்க் எடுக்கிறார். 4 முறை யூபிஎஸ்சி தேர்வை அணுகின அவர், 4 முறை தோல்வியடைஞ்ச அவர், 5வது முறையாக முயற்சி பண்ணும்போது 2025 அகில இந்திய அளவில் 23வது ரேங்க், 1009 பேரில் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. தமிழ்நாடு லெவலில் அவர் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் சிவசந்திரன் அவர்கள். 4 முறை அவர் தோத்தப்ப கைத்தட்டாத இந்த உலகம் இன்றைக்கி அவரை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ரோல் மாடலாகவும் இருக்கிறார். அதே மாதிரி தமிழக முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய தலைவர்கள் அதிகாரிகள் அவருக்கு வந்து அந்த வாழ்த்து மலை பொழிஞ்சாங்க 2025 அந்த ஒரு காலகட்டங்கள். உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: காய்கறி சாப்பிடுவோம், சத்துடன் வாழ்வோம், நோய்களை தடுத்தே நலமுடன் வளர்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வெல்கம் பேக் நேர்களே, நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேன். நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி சிவசுந்தரன் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சிவசுந்தரன் அவருடைய இந்த கதை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் ரேங்க், அப்போ சிஎம்ஆர் இருந்த முக ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துறாங்க, மற்ற தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்துறாங்க. ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண அந்த 5 வருடம், அதற்கு முன்னாடி 4 தோல்விகள், அது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கும். ஆனால் அதை கடந்து தான் அந்த வெற்றி அப்படின்றது இருக்குங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த தோல்வியை கண்டு எல்லாருமே பின் வாங்கிடுவோம். ஆனால் அந்த தோல்வியை கண்டு பின் வாங்காத ஒருத்தர் தான் வெற்றியடைய தகுதியானவர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒருவேளை அவர் 2வது முறை தோல்வி அடைஞ்சப்பயோ, 3வது முறை யூபிஎஸ்சி தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சப்பயோ, இல்லை 4வது முறை தோல்வி அடைஞ்சதப்பயோ, வேணாம் இது கம்ப்ளீட்டாக வேணாம் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருந்தா இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் முதல் இடம் பிடிச்சிருப்பாரா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தாங்க. அதே மாதிரி நம்மளோட இலக்கிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு ஒரு பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய வகையான டிஸ்ட்ராக்ஷன் வரும். யாராவது இன்னமா படிச்சிட்ருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா, ஐயோ இப்படி கேட்டாங்களே, ஒருவேளை அவங்க கேட்குறது சரிதானோ, நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமோ அப்படின்னு கூட தோணுங்க. ஆனால் அவங்க கேட்குறது எந்த ஒரு இடத்துலேருந்து கேட்குறாங்க, நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லை இந்த யூபிஎஸ்சி தேர்வு பற்றி அவங்களுக்கு எதாவது தெரியுமா, இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா, அதெல்லாம் நம்மக்குள்ளே நாமளே சொல்லிக்கிட்டு தான் அந்த ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவரோட கதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.